0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களிடம் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். எங்களுடைய எங்களுக்குள் இருக்கும் கோபம், எங்களுக்கும் மன்னிக்கவும், எங்களுக்குள் இருக்கும் கெட்ட பழக்கம் என்னென்று கேட்டிருந்தேன். அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள், வாழ்த்துக்களுடன் நன்றி. என்னுடைய பதில் என்னவென்றால், நாங்கள் இந்த பாஸ்ட்லேயே வாழுவோம், எங்களுடைய கடந்த காலத்திலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதுதான் எங்களுடைய கெட்ட பழக்கம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு வந்து ஒவ்வொருவர் கால எங்களுடைய பருவ வயதுகளில் வந்து ஒவ்வொருவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான எங்களுக்கு அந்த வித்தியாசமான எண்ணங்களுடன் நாங்கள் வாழுவோம். அந்த வாழ்க்கையில் வந்து அதில் எங்கள் மேலேயே அதை நாங்கள் ஒரு கடந்து போகும் பொழுது அந்த வாழ்க்கையில் எங்கள் மேலே எங்களுக்கு கோபம் பெறும், அல்லது மற்றவர்கள் மேலும் எங்களுக்கு அது கோபமாக இருக்கும். நாங்கள் அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு எலியை கொண்டு போய், ஒரு செத்த எலியை, இறந்த ஒரு எலியை கொண்டு போய் ஒரு ரூமில் போட்டோம்னு சொன்னால் அந்த ரூமுக்குள்ளே அவ்வளவு நாற்றமாக இருக்கும். அது அந்த அதற்குள் நாங்கள் வசிக்கவே முடியாது, அவ்வளவு நாற்றமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்ப்ரே ஏதாவது பெர்ஃப்யூம் அடித்தா கூட அந்த நாற்றம் வந்து போகாது. அதுக்கு ஒரே ஒரு வழி வந்து அந்த செத்த எலியை நாங்கள் தூக்கி வெளியில் போட்டால் தான் அதனுடைய மனம் இருக்காது அந்த ரூமில். அதே போல தான் நாங்களும் அந்த எங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த விடயங்களை பற்றி நாங்கள் அதை யோசிக்காமலே இருக்க வேண்டும். அதை பற்றி நாங்கள் திருப்பி திருப்பி யோசித்தோம்னா அது எங்களுடைய நிகழ்காலத்திலேயோ எங்களுடைய எதிர்காலத்தில் வந்து அது நிறையவே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால வந்து அது எங்களுக்கு தேவையும் இல்லாத, அது மறந்தது மறந்ததாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு எதிர்காலத்தை பற்றிய நாங்கள் சிந்தனையில் எங்களுடைய நிகழ்காலத்தில் நாங்கள் ஹாப்பியாக வாழ வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து தெரிகிற விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: CMRின் மனத்தியால செய்திகள்.
5: மனத்தியால செய்திகள்
6: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
7: அமெரிக்கா விதித்த வரி அச்சுறுத்தல்கள் மற்றும் கனடாவின் விநியோக மேலாண்மை அமைப்பு குறித்த முறைப்பாடுகளுக்கு மத்தியில் பால் தொழிலை பாதுகாக்க அரசாங்கத்தை நம்பியிருப்பதாக கனடாவின் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சுழற்சியாக வரும் வரி விதிப்பு அச்சுறுத்தல்கள் பொருளாதாரம் மற்றும் கனேடிய குடும்பங்களின் ஏற்படுத்துகின்ற கணிக்க முடியாத தன்மை மற்றும் எதிர்மறையான தாக்கங்கள் தொடர்ந்து கவலையை ஏற்படுத்துவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. குஸ்மா ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்ட இந்த பால் வர்த்தகத்தினால் அமெரிக்கா வெற்றிகரமாக கனடாவை அணுகியிருப்பதாக கனடாவின் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் தொடர்பான பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் டொரண்டோவின் சிகிட்ஸ் மருத்துவமனையின் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் தொடர்பான பொருட்களை பயன்படுத்தவும் பதிவிறக்கம் செய்யவும் மின்னணு சாதனம் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து டொரண்டோ காவல்துறையின் இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு ஜனவரி மாதம் முதல் விசாரணையை ஆரம்பித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஒரு அலுவலக கணனி உட்பட பல மின்னணு சாதனங்களை கைப்பற்றியிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நேற்றைய தினம் டொரண்டோவைச் சேர்ந்த 44 வயதான திலன் திசாநாயக்கவை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் தொடர்பான பொருட்களை வைத்திருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவின் வடக்கு பகுதியில் இன்று காலை 173 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவானதாக ஒன்டாரியோவின் இயற்கை வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் முன்னைய ஆண்டுகளை விட இந்த பருவகாலத்தில் மாகாணத்தின் காடுகள் தீயினால் அதிகமாக அழிந்திருப்பதாகவும் இதுவரை 7250 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமாக தீ பரவியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாணத்தில் ஏற்பட்ட பெரும்பாலான காட்டுத்தீ சம்பவங்கள் கடந்த 10 நாட்களில் இடம்பெற்றவையாக பதிவாகியிருக்கின்றன. இதனால் 1800 மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும், வெளியேற்றப்பட்ட 13 சமூகங்களில் 12 சமூகங்கள் பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்தவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பழங்குடியின தலைவர்கள் ஒன்டாரியோவின் காட்டுத்தீ தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நேற்றைய தினம் பொது விசாரணைக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றனர். மக்களை வெளியேற்றுவதற்கு உரிய நேரத்தில் ஆதரவளிக்காமல் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளும்படி மாகாணம் தனிமையில் விட்டுவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மணிலாவில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது தென் பசிபிக் பகுதியில் சீனா அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்தியமை குறித்து ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பெனி வாங் கவலை வெளியிட்டிருக்கின்றார். நேற்று இருவரும் சந்தித்தபோது சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீயிடம் தனது ஆரம்ப உரையில் வாங் அந்த ஏவுகணையின் பாதுகாப்பான மற்றும் தொழில்முறை ராணுவ நடத்தை வெளிப்படைத்தன்மை மற்றும் நோக்கத்தை உறுதிப்படுத்துவதன் முக்கியத்துவம் ஆகியவை குறித்து கவலை தெரிவித்திருக்கின்றார். ஏவுகணை சோதனை குறித்து தங்களுக்கு போதுமான முன்னறிவிப்பு கிடைக்கவில்லை என்றும் ஆஸ்திரேலியா முன்னதாக கூறியிருந்தது. மேலும் அணு ஆயுத சோதனைகளில் இருந்து விடுபட்டிருக்க வேண்டுமென்ற பிராந்தியத்தின் விருப்பத்தை மீறுவதாக கூறி பல நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. ஒரு இந்த மாதம் சீன நீர்மூழ்கி கப்பல் போலி போர்க்குண்டு பொருத்தப்பட்ட பால்ஸ்டிக் ஏவுகணையை செலுத்தியது என்றும் அது பசிபிக் பெருங்கடலில் வெகு தூரம் வரை சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது சோலமன் தீவுகள் நவுரு மற்றும் துவாலு ஆகியவற்றுக்கிடையில் கடற்பகுதியில் வீழ்ந்ததாகவும் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து நடத்தி வருகின்ற தாக்குதல்கள் அந்த நாட்டை பெரிதும் பாதித்து வருவதனால் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த தீவிர ஆர்வம் காட்டுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். புதிதாக கண்டறியப்பட்டுள்ள ஈரானிய அணுசக்தி தளத்தை மிக கடுமையாக தாக்கப்போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். தொடர்ந்து 10வது இரவாக அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்களுக்கு பதிலடியாக குவைத்திலுள்ள நன்னீராக்கும் ஆலை மற்றும் மின் நிலையங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களினால் தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் பாரேன் மற்றும் ஜோர்தான் பகுதிகளிலும் எதிரொலித்திருக்கின்றன. ஹோமோஸ் நீர்நையில் பாதுகாப்பற்ற பாதையை பயன்படுத்திய இரண்டு எரிபொருள் கப்பல்கள் பெரும் தீ விபத்துகளை சந்தித்ததாக ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேலிய படைகள் விலகியதைத் தொடர்ந்து தெற்கு லெபனானின் சவ்தார் அல் ஹர்ஃபிக் நகரில் தங்களது படை வீரர்களை களமிறக்க தொடங்கியிருப்பதாக லெபனான் ராணுவம் அறிவித்துள்ளது. கேட்ஸ் அறக்கட்டளையில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த அறக்கட்டளை ஜெஃப்ரி எப்ஸ்டினுடன் தொடர்பில் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் மறைந்த நிதியாளரும் பாலியல் குற்றவாளியுமான அவருடன் பணப்பரிமாற்றங்கள் இடம்பெற்றதற்கோ அல்லது குற்றச்செயல்களில் பங்கேற்றதற்கோ எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று அந்த அறக்கட்டளை தெரிவித்திருக்கின்றது. அறக்கட்டளையின் தலைவரான பில்கேட்ஸ் எப்ஸ்டினுடன் கொண்டிருந்த தொடர்பின் காரணமாக இந்த அமைப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட எப்ஸ்டின் தொடர்பான சில ஆவணங்களில் கேட்ஸ் குறித்த செய்திகளும் வெளியாகியிருந்தன. முகங்கள் மறைக்கப்பட்ட சில பெண்களுடனும் இணைந்து எடுத்துக்கொட்டப்பட்ட புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. மேலும் எப்ஸ்டினுக்கும் கேட்ஸ் அறக்கட்டளையின் ஊழியர்களுக்கும் இடையில் எந்த தகவல் பரிமாற்றங்களும் அதில் காணப்படவில்லை. கேட்ஸ் எப்ஸ்டினுடன் தொடர்பு வைத்திருந்ததற்கான தொடர்ந்தும் வருத்தம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் எப்ஸ்டினின் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானவர்களோடு தான் நேரம் செலவிட்டதாக கூறப்படுவதை அவர் மறுத்திருக்கின்றார். மேலும் எப்ஸ்டினின் குற்றச்செயல்கள் எதையும் தான் நேரில் பார்த்ததில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். எனினும் அவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளையும் அவர் சுமத்தவில்லை. இந்தியாவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட 20-20 கிரிக்கெட் தொடர் ஒருதலைப்பட்சமாக இருக்காது என்றும் 2 அணிகளுக்கும் வெற்றி பெற சமவாய்ப்பு இருப்பதாகவும் ஜிம்பாப்வேயின் T20 அணியின் தலைவர் சிகாந்தர் ராசா தெரிவித்திருக்கின்றார். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான தொடர்களில் இந்தியா பின்னடைவை சந்தித்திருந்த நிலையில் குறித்த தொடர் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2 அணிகளுக்கும் இடையிலான முதலாவது 20-20 கிரிக்கெட் போட்டி நாளை ஹராரே மைதானத்தில் நடைபெறவுள்ளது. அத்துடன் 2வது மற்றும் 3வது T20 போட்டிகள் வரும் ஜூலை 25-26 தேதிகளில் அதே மைதானத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
4: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: அனதியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 21 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. வாரம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையில் காணப்படுகின்றது. நாளை நாளைய மறுதினம் மற்றும் சனிக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164644422.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: கவிதை கதமம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை, உறவுகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு கவிதை. மரத்திற்கும் என்று ஒரு நாள் கிளைகள் பாரமாக மாறிவிடும். மரத்திற்கும் என்று ஒரு நாள் கிளைகள் பாரமாக மாறிவிடும். மனித உறவுகளும் அப்படித்தான். மனித உறவுகளும் அப்படித்தான். அதிக நிழல் தந்தவை அதன் நிம்மதியை கவர்ந்துவிடும். அதிக நிழல் தந்தவை அதன் நிம்மதியை கவர்ந்துவிடும். வேர்கள் வழியை காட்டாது, சத்தமும் போடாது. வேர்கள் வழியை காட்டாது, சத்தமும் போடாது. அதேபோல் சில உறவுகள் சிதைந்தாலும் வெளியில் தெரியாது. அதேபோல் சில உறவுகள் சிதைந்தாலும் வெளியில் தெரியாது.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ராஜி, இது ரவிபாலா.
4: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நலமா இருக்கிறேன், நீங்கள்?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன். இரவு சாப்பிட்டாச்சா?
5: இல்ல இல்ல, சாப்பிட்டு முடிஞ்சோம். ஆமாம், சாப்பிட்டு பண்ணிடலாம். இரவுல லைட்டா தான் சாப்பிடுறது. இரண்டு நேரம் தான் சாப்பிடுறது, காலையும் மத்தியானம் லைட்டா 2 மணிக்கும். அதனுடைய சாப்பாட்டை அதோட குறைச்சு கொள்றது. நீண்ட நேரம் பட்டணி கூடுறது.
4: ஒரு டயட் தான்.
5: ஒரு டயட் தான். யா,
4: கண்டுபிடிப்பீங்க,
5: கண்டுபிடிக்காட்டி
4: சொல்லுகிறேன்.
5: இந்த கவிதையின் தலைப்பு வந்து மாற்றிவிடு மாறிவிடு. இதுதான் தலைப்பு.
4: நல்லது, சொல்லுங்க.
5: சுற்றும் பூமியில் கொட்டி கிடக்குது அத்தனையும், அனைவருக்கும் எல்லாம் வேண்டும் தேவைக்காய். நேயம் மறந்து நெஞ்சம் இரும்பாகி வஞ்சம் கொண்டவர் வளைத்து போட்டதால் பலம் குறைந்தவர் பள்ளத்தில் விழுகிறார். இதய அரங்கில் கருப்பு திரை, திரையின் மறைவில் அத்தனையும் வஞ்சம். மந்திர புன்னகையில் மனிதம் மறிக்கிறது. அன்பெனும் பறவை சிறகிழந்து மண்ணில், பணமெனும் அரக்கன் ஆட்டி படைக்கிறான். எண்ணெய் மிஞ்சிய அயலவன் எதிரியாகிறான், என்னை மிஞ்சிய அயலவன் எதிரியாகிறான். நாடாளும் அரசனே அண்டை நாட்டை வேரறுக்கிறான், உரிமை பேசி உறிஞ்ச முனைகிறான். நெருப்பு குண்டுகள் கருகும் நாடுகள், வல்லவன் வெறியால் வறுமை நாடு உலக மக்கள். காடுகள் பற்றியதால் கனடாவும் வெறிச்சு மயில். உலக நாயகனே உயட்டும் உலகம், உதறிவிடு உன் மமதை, மாறிவிடு புத்தனாய். பிரபஞ்சம் பிசகாது பிரித்து போடும் நார் நாராய். வாழ்வது சில காலம், வாழ்ந்து விட்ட கோலம் பேசட்டும் நெடுங்காலம். பிரபஞ்சம் பிசகாது பிரித்து போடும் நார் நாராய். வாழ்வது சில காலம், வாழ்ந்து விட்ட கோலம் பேசட்டும் நெடுங்காலம். வெள்ளை பனி கொண்ட தேசம் சாம்பல் மேடு தேடுவதேன், வெள்ளை பனி கொண்ட தேசம் சாம்பல் மேடு தேடுவதேன். தலைவா மாற்றிவிடு உன்னை, மாறிவிடு நீ நல்லதோர் தலைவனாய். நன்றி ராஜி.
4: ஆஹா, கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதுக்கு அழகான வரிகள். மாறிவிடு. ஆமா
5: ஆமா, நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களா?
4: ஆமா,
5: நன்றி நன்றி.
4: அழகான வரிகள் நிறைந்த அற்புதமான ஒரு கவிதை.
5: நன்றி ராஜி, வாய்ப்புக்கு நன்றி.
4: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
5: எனக்கு என்னென்ன படத்துல இருந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அந்த படத்தாங்க.
4: TMS பாடிய பாட.
5: ஆமாம்,
4: கேட்டு மகிழுங்கள். நன்றி
5: நன்றி நன்றி
4: நன்றி. ஒழிக்கும் இந்த நேரம் 8:26.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 6-4-7-6-2-4-4-1-6-5
1: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், தளம் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
1: நான் நலம், நீங்க நலமா?
2: நல்லா இருக்கோம். உங்களோட கவிதைக்கு வாழ்த்துக்கள், ரவி பாடர கவிதைக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: இது படித்ததில் பிடித்த கவிதை,
1: சொல்லுங்க.
2: நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது, நிச்சயம் ஒரு நாள் உன்னிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அழகான கவிதை, வாழ்த்துக்கள். என்ன பாடு?
2: பாடல் மாறா படத்துல இருந்து இந்த யார் அழைப்பது யார் அழைப்பது என்ற பாட்டு.
1: யார் அழைப்பது? ஆமா, யார் அழைப்பது கேட்டு மகளுங்க. நன்றி
2: நன்றி நன்றி வணக்கம்.
1: இந்த பாடல் வந்து ஜிப்ரானுடைய இசையமைப்பில் சீட் ஸ்ரீராம் பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 8:31 நிமிடம்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜேஷோ, நலமா இருக்கிறீங்களா?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கிறோம், நலமா
4: இருக்கின்றோம்.
5: நிகழ்ச்சிகளோட அருமையான பாடல்கள், பாடல் தெரிவுகளோட நாங்கள் எடுத்து கொண்டு வந்தோம்.
4: நல்லது, நன்றி. உங்களுடைய கவிதையை கேட்கலாம், சொல்லுங்க.
5: மின்மினி பூச்சியாய் மொளிரும் உன்புலிகள், மின்மினி பூச்சியாய் மொளிரும் உன்புலிகள், காந்தமாய் என் மனதை தன்வசமாய் இழுக்குது, காந்தமாய் என் மனதை தன்வசமாய் இழுக்குது, இமைகள் மூடி துறக்கும் நொடியில் என் இதய துடிப்பும் அடங்குதடி, இமைகள் மூடி துடிக்கும் நொடியில் என் இதய துடிப்பும் அடங்குதடி, கருவளி பார்வையிலே விழுந்தேன் இந்த காதல் சிறையில் மகிழ்ந்தேன், கருவிழி பார்வையில் விழுந்தேன் இந்த காதல் சிறையில் மகிழ்ந்தேன், இரவில் நிலவை காட்டிலும் உன் கண் சிமிட்டல் அழகு, இரவில் நிலவை காட்டிலும் உன் கண் சிமிட்டல் அழகு, இந்த கவிஞனின் பேனாவுக்கு புரியாத மாயமாய் உன் புன்னகை அழகு, என் கவிதைக்கு பேனாவுக்கு தெரியாத இந்த கவிஞனுக்கு உன் புன்னகை மிகவும் அழகு, விழிகளில் புன்னகைக்க தெரிந்த வினோதமானவள், விழிகளில் புன்னகைக்க தெரிந்த வினோதமானவள், மௌனத்தோடு மல்லு கட்டும் மழலையானவள், மௌனத்தோடு மல்லு கட்டும் மழலையானவள், அச்சத்தோடு அலையும் அன்பானவள், அச்சத்தோடு அலையும் அன்பானவள், அவ்வப்போது குறும்பு செய்யும் வம்பானவள், அவ்வப்போது குறும்பு செய்யும் வம்பானவள், மனம் திறந்து பேச இன்னும் பழகாதவள், மனம் திறந்து பேச இன்னும் பழகாதவள், நிழலை போல் வெட்கத்தை விட்டு விட்டு விலகாதவள்,
4: நன்றி. என்ன பாடல் தெரிவு?
5: எனக்கு அழகி திரைப்படத்தில இருந்து ஒளியிலே தெரிவது தேவதையா,
4: தேவதையா
5: ஒளியிலே. ஆமா,
4: நல்ல பாடல், கேட்டு மகிழுங்கள். நன்றி
5: நன்றி நன்றி. வாய்ப்பு.
4: இந்த பாடல் வந்து கார்த்திக் மற்றும் பவதாரணி குரலில் ஒழிக்கும். நேரம் 8:39.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள் சுவையான உணவுகள் வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள் கொண்டாடி மகிழுங்கள் விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
2: 416-700-2222 j.ca.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383
3: சுகந்தன், 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462.
4: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை. சொல்லாத காதல் என்ற தலைப்பின்கள் ஒரு சிறு கவிதை. உன் உன்னதமான காதலில் உரிமை எடுத்துக்கொள்ள முடியாமல் தினம் தினம் என்னோடு போராடி கொண்டிருக்கின்றேன். உன் உன்னதமான காதலில் உரிமை எடுத்துக்கொள்ள முடியாமல் தினம் தினம் என்னோடு போராடி கொண்டிருக்கின்றேன். வாயிருந்து உன்னிடம் காதலை சொல்ல முடியாமல் வாய் பேசாதவள் போல் மௌனமாக மாறுகின்றேன். வாயிருந்து உன்னிடம் காதலை சொல்ல முடியாமல் வாய் பேசாதவள் போல் மௌனமாக மாறுகின்றேன். கைகள் இருந்து முன்னை கட்டி அணைக்க முடியாமல் கைவிலங்கு போட்ட கைதியாக மாறுகின்றேன். கைகள் இருந்து முன்னை கட்டியணக்க முடியாமல் கைவிலங்கு போட்ட கைதியாக மாறுகின்றேன். உன் கண்களை பார்த்தால் உலகம் மறந்து உன்னோடு வந்து விடுவேனோ என்பதற்காக பார்வை இழந்தவள் போல் மாறுகின்றேன். உன் கண்களை பார்த்தால் உலகம் மறந்து உன்னோடு வந்து விடுவேனோ என்பதற்காக பார்வை இழந்தவள் போல் மாறுகின்றேன். நீ என் அருகில் இருந்தால் கூட உன்னை மறக்க வாய்ப்பிருக்கலாம். ஆனால் நீ என் மனதில் இருக்கின்றாய். நானாக நினைத்தாலும் என்னால் உன்னை மறக்க முடியாது.

0: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க மடத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் தான் இது.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நிலமா இருக்கேன். நான் ஒரு படித்ததில் பிடித்த கவிதை என்று வாசிக்கலாமா?
0: யா சொல்லுங்க.
1: தூக்கி எறியப்பட்டது என் காதல், ஏங்கிக் கொண்டிருக்கிறது என் இதயம், இறப்பிக்கு பிறகும் அவவை நினைத்து. ஒரு சின்ன கவிதை தான் பிடிச்சது சொன்னேன். ஓ, நான் இன்றைக்கு
0: அழகான கவிதை,
1: நல்ல கவிதை, எல்லா கவிதையில நல்லா இருந்துச்சு. நான் இன்றைக்கு நிறைய படத்துல இருந்து ஓயோ ஓயில அந்த பாடல் கேட்கலாமா?
0: கண்டிப்பாக. உங்களுடைய கவிதையும் அழகாக இருந்தது, வாழ்த்துக்கள். பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம். நன்றி.
0: ஆமாம், இந்த பாடல் வந்து ரஹ்மானுடைய இசையமைப்பில் வாளியினுடைய வரிகள் வந்த பாடல்.

ஒழிக்கும் இந்த பாடலுடன் நான் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. தொடர்ந்து நேயர்களான தேவகுமார், ரமேஷ், கண்ணன் மற்றும் லலித்தினுடைய பாடல்கள் தொடர்ந்து வரும். இதுவரை நேரமும் சீமா தமிழ் ஏஜென்சியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சீமா கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: புயல் சின்ன சின்ன சந்தத்தில் அந்தி போர் நடத்தும். செங்கமலம் சிரிக்குது சங்கமத்தை நினைக்குது.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 416-9999.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
4: Franklin Law Firm ரவி நடராஜா.
5: Working for you.
3: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
7: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
6: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
7: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-6-7-2-0-0
8: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
9: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
11: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

இவள் ஆவாரம் பூதானோ நடக்கேதானோ சலங்கை

அழிந்த கிளையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

மயனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் செய்தானோ இவள் அவாரம் பூதானோ நடை சேர்ந்தானோ கலங்கைகள் தரும் இசை தேன் தானோ மாஞ்சோலை கிளிதானோ

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்ட்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 33, கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-7-7-2-0-0. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 8-1-0462-416-2.
3: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று, மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

ஜோஷிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் ஜோஷிப்பா.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 33 கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem and did you
5: bar kalamu closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Silvam 416-268-0155. 416-268-0155.
4: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 33, கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

யோசிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் யோசிப்பா.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 4164-6661

0: Modul HD, Double HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
4: Franklin Law Firm, ரவி நடராஜா.
5: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5% இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and jinam.
4: Bar kalam closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 33 கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 33 கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று, மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட். கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999, 416-903-9999.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 33. கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சீமாட்டாமலை எஸ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று ஜூலை மாதம் 23 தேதி வியாழக்கிழமை, நேரம் காலை 9:03.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும், மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: ஒத்திவைக்குமாறு கோரி மாணவர் தரப்பினர் தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்காது தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2020 தொடக்கம் தற்போது வரை பல்கலைக்கழக கட்டமைப்பில் பகுடி விதை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 106 பேர் காயமடைந்துள்ளனர் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹருணி அமரசூரிய தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கில் புதிதாக அபிவிருத்தி அடைந்து வரும் கடற்கரை பகுதிகளை பாதுகாக்க உடனடி மற்றும் அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துக் கொண்டார். பிலிப்பைன்ஸின் மணிலா நகரில் நடைபெறும் 33 ஆசிய பிராந்திய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தையின் முக்கிய நிகழ்வுகளுக்கு இடையே இலங்கையின் வெளிவிவகார, வெளிநாட்டு, வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் தஹேரத், இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர் கலியூர் ரஹ்மான் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சிறைச்சாலை கட்டளை சட்டத்தில் அரசியல் கைதி என்ற பதத்துக்கு எத்தகைய பொருட்கோடலும் வழங்கப்படவில்லை என்றும், நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அரசியல் கைதிகள் என்று எவரும் சிறைப்படுத்தப்படவில்லை என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். டெல்லியில் நீட் தேர்வு வினாத்தால் கசிவுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் தலைநகரில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்றும் மூடப்பட்டுள்ளன. பிரதமரின் விரைவு நீதிமன்ற அறிவிப்பை ஏற்க மாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கரப்பான்பூச்சி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானதைத் தொடர்ந்து திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். டெல்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் கத்தி வாள் போன்ற பயங்கர ஆயுதங்களை கொண்டு பாதுகாப்பு படையினரை போராட்டக்காரர்கள் சிலர் தாக்கியதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் காவல்துறையால் சமீபத்தில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து விசாரித்து வருவதால் சாட்சிகள் முன்வருமாறு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சுதந்திர விசாரணை அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வடகிழக்கு அமெரிக்கா மற்றும் கனடாவை உள்ளடக்கிய ஒரு ஏரியில் ஒரு மீனிடமிருந்து மற்றொரு மீனுக்கு பரவக்கூடிய பழுப்பு நிற புல்ஹெட் கொளுத்தி மீன்களில் காணப்படும் ஒரு அரிய வகை தோல் புற்றுநோயை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் என்று நேச்சர் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு தெரிவிக்கின்றது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஜெனட்ரிக் மருந்துகளுக்கு 2028 ஆகஸ்ட் 1 முதல் 100% இறக்குமதி வரி விதிக்கப்படும் எனவும், ஓராண்டுக்கு பிறகு இந்த வரி 200% உயர்த்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் மீது தொடர்ந்து 12 இரவாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணை தங்களுக்கு தேவையில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புதன்கிழமை அறிவித்தார். அதிகரித்து வரும் சீன ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் இந்தோ பசிபிக் நாடுகளை ஒன்றிணைக்கும் சமீபத்திய ஒப்பந்தத்தில் நியூசிலாந்து புதன்கிழமை பப்புவா நியூகினியாவுடன் ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. தென்சீன கடற்பகுதியில் சர்ச்சைக்குரிய ஸ்காப்ரோ ஷோல் பகுதிக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படும் 2 பிலிப்பைன்ஸ் கப்பல்களை தங்களது கண்காணிப்புக்கு பிறகு வெளியேற்றியதாக சீனா இன்று தெரிவித்தது.
2: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

0: அடர்த்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 15 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 14 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 °C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 16 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 °C, வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 °C காணப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
1: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியமாட்டாமலை எஸ்டியின் தமிழ் மணிக்கோம் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் 10 மணி வரை உங்களுக்கு பிடித்த மன பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இடம்பெறும். தொடர்ந்து இன்றும் கலக்கல் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. தலைப்பு என்னவென்றால் அத்தியாவசியமான செலவுகள், அதாவது உணவு, உடை, உறையுள். இந்த மூன்றுமே அத்தியாவசியமான செலவுகள் தான். அந்த உணவு, உடை, உறையுள் என்பதற்கு உங்களுக்கு ஒரு அளவான ஒரு வீடு, உணவு மற்றும் உடை வந்து அளவான உடைகள் தான் அத்தியாவசியமான செலவுகளில் நாங்கள் சொல்லலாம். ஆனால் உடைகளை கலெக்ட் பண்ணுவார்கள், நிறைய உடைகள் கலெக்ட் பண்ணுவார்கள். அது மட்டுமின்றி நிறைய வாட்சுகள் கலெக்ட் பண்ணுவார்கள், ஷூகள் கலெக்ட் பண்ணுவார்கள், நிறைய ஹேண்ட்பேக்கள் என்று அனாவசியமான விதவிதமான அனாவசியமான செலவுகள் செய்வார்கள். அது மட்டுமின்றி இப்போ எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டி எடுக்கும் பொழுது அவர்கள் வந்து இப்போ தங்களுடைய குழந்தைகளுக்கு என்று தங்களுடைய பொருட்களை, அதாவது ஏதாவது வீடுகள், இன்னும் வீடுகள் வாங்குவார்கள், நிலங்கள் வாங்குவார்கள், தங்களையே உழைத்து உழைத்து உழைத்து தங்களுடைய குழந்தைகளுக்குன்னு நிறைய பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்ப்பார்கள். ஆனால் தங்கள் உடம்பையும் பார்த்துக் கொள்ள மாட்டார்கள், 2-3 வேலை செய்வார்கள், அப்படி தங்களை பார்த்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் மற்ற கம்யூனிட்டியில் பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து தங்களுக்காகவே வாழுவார்கள். ஏனென்றால் வாழ்க்கை வந்து ஒரு குறுகிய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில் பிடித்த மாதிரி வாழ வேணும், தங்களுக்காக வாழ வேணும், மற்றவர்களுக்காக வாழவும் வேண்டும், ஆனால் தங்களுக்காகவும் வாழ வேணும். ஆனால் அதை வந்து எங்கட ஆக்கள் வந்து மறந்து விடுவார்கள், தங்களுக்காக வாழ்வதை மறந்து விடுவார்கள். அதுதான் மிக முக்கியமான விடயம். தங்களை ஒரு குரூம் பண்ணிக்க வேணும், அப்படியெல்லாம் எங்கட ஆக்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் மற்ற கம்யூனிட்டியில் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் தங்களையெல்லாம் ஏஜான ஆக்களாக இருந்தாலும், இப்போ 60-70 வயதுகளில் இருந்தாலும் கூட அவர்கள் தங்களை வடிவாக பண்ணிக்கொள்வார்கள்.
2: தொலைபேசி 4164-462-222

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமா தமிழ் HD-யின் தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இது எப்படி, நலமா இருக்கிறீங்களோ?
1: நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்ல நலமா இருக்கேன், நன்றி. இன்னைக்கு சூர்யாண்ட பர்த்டே ஆனபடியா, அவருக்கு பிறகு முறையவே தானே ஆனபடியா, நான் இன்றைக்கு இல்லைன்னு ஒரு காதல் படத்துல இருந்து முன்னேவா நன்றிவா அந்த பாடல் கேட்கலாம. நல்ல தலைப்பு கொண்டு வந்திருக்கீங்க இன்றைக்கு.
1: நீங்கள் இந்த தலைப்பை பற்றி எல்லாரும் அடிச்சு சொல்ல போறீங்க,
2: எல்லாரும் ஓட போறீங்க வீட்டை பாப்போம். நன்றி. அவர் செல்வி அக்கா வேற சொல்லுங்க ப்ரோ, செல்வி அக்கா வேற அவ இல்லையா நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் சொன்ன சொல்லுங்க.
1: செல்வி அக்கா வருவா, நீங்க பாடல் கேட்டு மகளுங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடல் வந்து ரகுமானுடைய இசையமைப்பு, நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா கோஷலுடைய குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 9:14 நிமிடம்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 6700 2222 J.ca. தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
2: நானும்
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: காதலி திரைப்படத்தில் மும்பை காட்டி, மும்பை காட்டி,
1: மும்பை காட்டி, அந்த பாடல்.
2: ஆமா,
1: நல்லது கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து மனு மற்றும் அனுராதா சிறீராமனுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 9:21.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம். கண்ணன் காய்கறி, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த இனிய நாள்ல வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி.
2: நன்றி.
3: இன்னைக்கு வந்து சூர்யாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு, இந்த பிறந்தநாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுறாக்கள் வாழ்த்து கொண்டு, விஜயன் அந்த புது படத்துல அந்த செல்ல மகளே அந்த பாட்டுக்கு,
2: ஜனநாயகம் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
3: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
2: இந்த பாடல் வந்து அனிருத்தினுடைய இசையமைப்பில், விவேக் அவர்களுடைய வரிகளில், விஜயின் குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 9:28.

0: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரஜி சாரா காலை
1: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா நலமா இருக்கிறோம். நீங்கள்?
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு இன்றைக்கு ஜென்ரல்மேன் படத்துல இருந்து என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பாடம் பாட்டு.
1: பூவெல்லாம் பூக்க தொடங்கிட்டுதா?
2: ஆ, பூ அப்பவே வந்துருச்சு. இப்ப காய்கறிகள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம். ஆமா,
1: கொஞ்சம் கொஞ்சம். நல்லது.
2: காலநிலை வந்து குளிர் கூட அல்லது வெப்பம் கூட அது மாறி மாறி வர்றதுனால இந்த முறை பயிற்சிகை கொஞ்சம்
1: பாடல் கேட்டு மக்கள் நீங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: என்னமோ ஒரு கேள்வி கேட்டீங்களே.
1: கேள்வியா? என்று கேள்வி இல்லையே. அது வந்து உங்களுக்கு வந்து என்றும் கிளக்கல தலைப்பு. இந்த பாடல் வந்து ரகுமானுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் SPB மற்றும் சுஜாதாவின் குரலில். ஒலிக்கு வந்த நேரம் 9:33.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாத்.

0: தகதமணியினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில் வந்த பாடல். ஒளிக்கும் இந்த நேரம் 9:39.
1: சிறையில்லை நான் கிளியில்லை அடவானம் ஒன்றும் தொலைவில்லை. பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6

0: 855.
1: Working for you.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
3: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: இனிய கால வணக்கம் ராஜி. நலமா இருக்கிறீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களே நலமா மகிழ்ச்சியா நடைப்பயிற்சியில இடையில நிக்கிறோம்.
3: இடையில் நிக்கிறீர்கள். ஆமாம், நல்ல காலநிலை.
4: நல்ல காலநிலை. எப்படி இது என்ன ஒரு 15 நிமிஷத்துல போயிட்டு வந்து?
3: நல்லது. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
4: எனக்கு மாநகரக்கல் படத்துல இருந்து தோடி ராகம் பாடலாம். அந்த பாட்ட பொருந்தோ தயவு செய்து இந்த பாட்டு முடிக்க மட்டும் இந்த பூனணி பாடலாம்.
3: கண்டிப்பாக கேட்டு மகளுங்க. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி, வணக்கம்.
3: ஆமாம், இந்த பாடல் வந்து KG ஜேசுதாஸ் மற்றும் சித்ரா பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 9:45.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜி.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: சோமா இருக்கேன், டால்மிய ஸ்ரீ பேசுறேன்.
1: ஆமா சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு வந்து நீயா படத்துல இருந்து நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா.
1: கண்டேன் வெண்ணிலா. ஆமா, பிபி ஸ்ரீ, மன்னிக்கவும், சுசிலா மற்றும் எஸ்பிபி பாடிய பாடல். நல்லது, கேட்டு மகளிர் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறியா?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் செல்வகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களா நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
3: அந்த உற்சாகத்துடன் உங்களுடைய பாடல் தெரிவு என்ன?
4: மன்னன் படத்துல இருந்து அடிக்குது குளிர்.
3: குளிர் அடிக்குதா?
4: ஒளியில குளிரா தானே? காத்து நல்ல காத்து தானே? நல்லா இருக்கு.
3: நல்லது. உங்களுடைய பாடல் வரும் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
4: நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: காலை வணக்கம். நான் சுதா. எப்படிங்க?
3: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்கள் நல்ல மாதிரி. எனக்கு செல்வகுமார் குளிருதாமா?
3: ஆமா.
5: எனக்கு வந்து பாட்டு வந்து கஜினி படத்துல இருந்து ஒரு மாலை
3: என்ன பாடல் தெரிவு?
6: படம் எஞ்சியற்ற வணக்கம். பாசம் படத்திலிருந்து உலகம் பிறந்தது எனக்காக.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
7: நான் நல்ல சுகமா வேலை முடிஞ்சு போயிட்டு போய்கொண்டிருக்கிறேன். நான் கேட்கும் பாடல் கும்ப அபிஷேகம் என்றால் கோவிலுக்கு தான்.
3: கோவிலுக்கு தான் எஸ்பிபி பாடிய பாடல். நன்றி. தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.

புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: CMRின் மனத்தியால செய்திகள்.
3: மனத்தியால செய்திகள்
4: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
5: கல்வி பொதுத்தரத்தில் உயர்தர பரீட்சையை 2 மாதங்கள் ஒத்திவைக்குமாறு கோரி மாணவர் தரப்பினர் தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்காது தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2020 தொடக்கம் தற்போது வரை பல்கலைக்கழக கட்டமைப்பில் பகுதி விதை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 106 பேர் காயமடைந்துள்ளனர் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹருணி அமரசூரிய தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கில் புதிதாக அபிவிருத்தி அடைந்து வரும் கடற்கரை பகுதிகளை பாதுகாக்க உடனடி மற்றும் அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துக் கொண்டார். பிலிப்பைன்ஸின் மணிலா நகரில் நடைபெறும் 33வது ஆசிய பிராந்திய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தையின் முக்கிய நிகழ்வுகளுக்கு இடையே இலங்கையின் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத், இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர் கலியூர் ரஹ்மான் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சிறைச்சாலை கட்டளை சட்டத்தில் அரசியல் கைதி என்ற பதத்துக்கு எத்தகைய பொருட்கோடலும் வழங்கப்படவில்லை என்றும், நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அரசியல் கைதிகள் என்று எவரும் சிறைப்படுத்தப்படவில்லை என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். டெல்லியில் நீட் தேர்வு வினாத்தால் கசிவுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் தலைநகரில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்றும் மூடப்பட்டுள்ளன. பிரதமரின் விரைவு நீதிமன்ற அறிவிப்பை ஏற்க மாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கரப்பான்பூச்சி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானதைத் தொடர்ந்து திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். டெல்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் கத்தி வாள் போன்ற பயங்கர ஆயுதங்களை கொண்டு பாதுகாப்பு படையினரை போராட்டக்காரர்கள் சிலர் தாக்கியதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் காவல்துறையால் சமீபத்தில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து விசாரித்து வருவதால் சாட்சிகள் முன்வருமாறு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சுதந்திர விசாரணை அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வடகிழக்கு அமெரிக்க மற்றும் கனடாவை உள்ளடக்கிய ஒரு ஏரியில் ஒரு மீனிடமிருந்து மற்றொரு மீனுக்கு பரவக்கூடிய பழுப்பு நிற புல்ஹெட் கொளுத்தி மீன்களில் காணப்படும் ஒரு அரிய வகை தோல் புற்றுநோயை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் என்று நேச்சர் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு தெரிவிக்கின்றது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஜெனட்டிக் மருந்துகளுக்கு 2028 ஆகஸ்ட் 1 முதல் 100% இறக்குமதி வரி விதிக்கப்படும் எனவும், ஓராண்டுக்கு பிறகு இந்த வரி 200% உயர்த்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் மீது தொடர்ந்து 12வது இரவாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணை தங்களுக்கு தேவையில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் புதன்கிழமை அறிவித்தார். அதிகரித்து வரும் சீன ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் இந்தோ பசிபிக் நாடுகளை ஒன்றிணைக்கும் சமீபத்திய ஒப்பந்தத்தில் நியூசிலாந்து புதன்கிழமை பப்புவா நியூகினியாவுடன் ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. தென்சீன கடற்பகுதியில் சர்ச்சைக்குரிய ஸ்காப்ரோ ஷோல் பகுதிக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படும் 2 பிலிப்பைன்ஸ் கப்பல்களை தங்களது கண்காணிப்புக்கு பிறகு வெளியேற்றியதாக சீனா இன்று தெரிவித்தது.
3: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 18°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 18°C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15°C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 16°C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25°C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26°C, வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27°C காணப்படுகின்றது. நாளை மற்றும் நாளைய மறுதினம் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. வரும் ஞாயிற்றுக்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 திரைப்படங்களும் தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் சுதா அவர்கள் விரும்பி கேட்ட கஜினி திரைப்படத்திலிருந்து கார்த்திக்கின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:07.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4665-4661.
2: சிஎம்ஆர்டமிழ்ஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். இன்று வந்து சூர்யாவினுடைய பிறந்த தினமாகியால் அவருடைய பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றேன். அதாவது முதலாவது வந்து ஆதவன் திரைப்படம், இரண்டாவது வாரணமாயிரம், மூன்றாவது 6, நான்காவது காக்க காக்க மற்றும் 5வது அயன். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். 10:30 அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166-4642-22. மீண்டும் ஒரு முறை சொல்லி விடுகின்றேன். முதலாவது வந்து ஆதவன், இரண்டாவது வாரணமாயிரம், மூன்றாவது 6, நான்காவது காக்க காக்க மற்றும் 5வது அயன். அதாவது முதலாவது ஆதவன், இரண்டாவது வாரணமாயிரம், மூன்றாவது 6, நான்காவது காக்க காக்க, 5வது அயன். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166-4642-22.

0: சிஎம்ஆரின் 10க்கு 10 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், நான் மதன் கழிக்கின்ற.
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிற உங்களுக்கு அதிகாலை வியாழன் அதிகாலை வணக்கங்கள் உரித்தால்.
0: வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். சொல்லுங்க, என்ன தெரிவு?
1: எல்லாமே நல்ல பாடல்கள். ஒன்றும் ஐந்தும்
0: ஒன்றும் மட்டும் ஐந்தும் அயன் ஆதவன் அயன் நல்லது. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி கோதாஸ்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: எனக்கு ஆறு படம்.
0: ஆறு,
2: மூன்றாவது
3: முதலாவது
0: ஆயந்தவன், இரண்டாவது வாரணம் ஆயிரம், மூன்றாவது ஆறு, நான்காவது காக்க காக்க, மற்றும் ஐந்தாவது அயனும்
3: போட்டு
0: ஐந்தும் மற்றும் மூன்றும். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ரஜி சாரா.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: வாரணம் ஆயிரம் ஆதவன்.
0: வாரணம் ஆயிரம் மற்றும்
4: இரண்டு
0: ஒன்று. நன்றி.
4: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் மீண்டும் கண்ணன். நல்ல பாடல்கள் உள்ள பாடங்கள். எனக்கு இரண்டு நான்கு ஐந்து.
0: இரண்டு நான்கு மற்றும் ஐந்து. ஆகா, நன்றி
5: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம், செவந்தி ஹரிகரன்.
0: வணக்கம் செவந்தி, சொல்லுங்க.
6: வாரணம் ஆயிரம் காக்க காக்க.
0: வாரணம் ஆயிரம் காக்க காக்க. நல்லது. நன்றி
6: நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், காசிநாதன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
7: நான்கு
0: மற்றும் இரண்டா? நல்லது. நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அதாவது முதலாவது வாதவன், இரண்டாவது வாரணம் ஆயிரம், மூன்றாவது ஆறு, நான்காவது காக்க காக்க, ஐந்தாவது அயன். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
5: மீண்டும் சுதா.
0: வணக்கம் சுதா, சொல்லுங்க.
5: காக்க காக்கவும் அது வாரணம் ஆயிரம்.
0: காக்க காக்க வாரணம் ஆயிரம். நன்றி
5: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ரஜி, மீண்டும் ஸ்ரீ.
0: வணக்கம், சொல்லுங்க ஸ்ரீ.
8: ஆதவன், காக்க காக்க,
0: ஒன்று நான்கு,
8: வாரணம் ஆயிரம்.
0: நல்லது. நன்றி நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் செல்வகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட மன்னன் திரைப்படத்தில் இருந்து ரஜினிகாந்த் மற்றும் ஜானகியின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:19.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் குயின்சன்.
3: வணக்கம் குயின்சன், சொல்லுங்க.
4: ஐந்து படங்களும் முத்தான படங்கள், எது தெரிவு செய்ய வேண்டும் குழப்பம்.
3: ஐந்து படங்களும் பார்த்தீர்களா?
4: பார்த்தேன்னா
3: நல்லது, சொல்லுங்க.
4: பல முறை பார்த்தேன் நான். முதலாவது காக்க காக்க
3: காக்க காக்க,
4: இரண்டாவது ஆறு
3: ஆறு,
4: வாரணம் ஆயிரம்
3: வாரணம் ஆயிரம்,
4: ஆயன் மற்றும் ஆதவன்
3: மட்டும் ஆதவன். ஆகா, நன்றி
4: நன்றி. வணக்கம்.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், நான் கலியோவர் தான் கேட்கிறேன்.
3: வணக்கம், சொல்லுங்கள்.
5: இரண்டு நாலு
3: இரண்டு மற்றும் நான்கு. நன்றி,
5: வாய்ப்புக்கு நன்றி. தாங்க
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம், நான் ஐடியன்.
3: வணக்கம், சொல்லுங்கள்.
6: எல்லாம் நல்ல சுகமா இருக்கணும். எல்லாம் நல்ல பாடல்கள், நல்ல படங்கள். நான் ரெண்டும் நாலும் வாரணமாயிரமும் காக்க காக்கவும்.
3: இரண்டு மற்றும் நான்கு. நன்றி
6: நன்றி. வணக்கம்.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், இது ரவிபாலா.
3: வணக்கம், சொல்லுங்கள்.
7: அஜி சொல்லி ஆகணும், நான் சுகமா இருக்கணும். நீங்கள்?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
7: ராஜி ஒன்று சொல்லி ஆகணும்,
3: சொல்லுங்க.
7: நீங்க நிகழ்ச்சியை வடிவா நடத்திக்கிட்டே போறீங்க.
3: நன்றி நன்றி.
7: இது என்ன இந்த இந்த வசனம், இந்த வாரண மாயிரத்துல வாரபடியா? நான் வசனத்தை மாத்தி சொல்லி
3: போட்டேன்.
7: எனக்கு வாரணம் ஆயிரமும் காக்க காக்கவும்.
3: வாரணம் ஆயிரம் மற்றும் காக்க காக்க, இந்த ஐந்து திரைப்படங்கள் நீங்க பாத்தீர்களா?
7: ஆமா பாத்துருக்கேன்.
3: நல்ல திரைப்படங்கள்.
7: ஆமா
3: நல்லது. நன்றி
7: நன்றி நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: அழைப்பில்
3: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
9: நல்ல சுகமா. அந்த மாதிரி என்ஜாய் பண்றோம்,
3: என்ஜாய் பண்ணிக்கொண்டு இருக்கீங்க, சூப்பர். சொல்லுங்க. அதாவது முதலாவது ஆதவன், இரண்டாவது வாரணம் ஆயிரம், மூன்றாவது ஆறு, நான்காவது காக்க காக்க, மற்றும் ஐந்தாவது அயன். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது, அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164462222. அடுத்து அழைக்கவிருக்கும் பாடல் நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட பாசம் திரைப்படத்திலிருந்து, டிஎம்எஸ்னுடைய குரலில். அழைக்கும் இந்த நேரம் 10:28.

பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நாம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: 4166 0155 4166 0155.
4: நன்றா இருக்கு. நேற்று கொஞ்சம் அந்த மாதிரி வெயில். அதான் கேட்போம் பார்த்தேன். செல்லக்குமார அடிக்கிறான் குடியிருந்து இருக்க வந்துட்டு போச்சு.
3: ஆமா, நீங்கள் என்ன உங்களுடைய தெரிவது?
4: 4 4 3 2 3 5.
3: நல்லது, நன்றி
4: நன்றி, வணக்கம்.
3: ஆமாம், பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி பாடல்கள் தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பி கேட்ட எஸ்பிபி மற்றும் சித்ராவின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:33.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காக்க

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: தமிழேசியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காக்கா காக்கா திரைப்படத்தில் இருந்து பொம்பே ஜெயஸ்ரீயின் குரல். ஒலிக்கு வந்த நேரம் 10:45.
2: நீ சந்தோஷமா இருக்கியா? இதுக்கு தான் ஆசைப்பட்ட.
3: நான் சந்தோஷமா இருக்கேன், நிச்சயமா. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஆனா இந்த ஒரு ராத்திரி பத்தாது இசைப்பி.
2: பரவாயில்ல, சொல்லு.
3: சொல்றேன். நீங்க முதல்ல கண்ண முடிக்கீங்க.
2: கண்ண முடிக்கிறேன், சொல்ல.
3: ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான காக்கா காக்கா திரைப்படத்திலிருந்து கார்த்திக்கின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 10:52 நிமிடம்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 33. கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காக்க காக்க திரைப்படத்திலிருந்து சுனிதா மற்றும் மணியின் குரலில் வழிக்கு மணி 10:59.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் HD-இன் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காக்க காக்க திரைப்படத்திலிருந்து KK மற்றும் சுனித்ராவின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:05.

மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ஜெயராஜினுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் கிரிஷ் பென்னி தயாள் மற்றும் ஸ்ருதிகாசன் குரலில் ஒலிக்கும் நேரம் 11:11.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 6-4-7-6-2-4-4-1-6-5
1: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து ஹரிஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் சுதா ரகுநாதனுடைய குரலில் ஒழிக்கும் நேரம் 11:17.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை மன்னிக்கவும் முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜினுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் கார்த்திக் மற்றும் பிரசன்னாவின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:23.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் com. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: தமிழேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினியின் குரலில் ஒலிக்கும் நேரம் 11:30.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பற்றியும் முந்தி

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து ஹரஸ் ஜெயராஜினுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் தேவன் பிரசன்னாவின் குரலில் ஒலிக்கும் நேரம் 11:36.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜினுடைய இசையமைப்பு தாமரையினுடைய வரிகளில் எஸ்பிபி சரண் மற்றும் சரணின் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 11:44.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சி உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஹர்ஷ் ஜெயராஜினுடைய இசையமைப்பில், நான் முத்துக்குமாரனுடைய வரிகளில் பென்னி டயால் மற்றும் நரேஷ் ஐயர் என்னுடைய குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 11:48.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMR தமிழ் HD-யின் என்றும் கலக்கல் நிகழ்ச்சியுடன் நீங்கள் ஒரு மணி வரை இணைந்து சிறப்பிக்கலாம். என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் தலைப்பு வந்து, அதாவது அத்தியாவசிய செலவுகள், அதாவது உணவு, உடை, உறையில் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஆனால் எங்களுடைய கம்யூனிட்டியில், எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டியில் வந்து நிறைய சொத்துக்களை சேர்ப்பார்கள். நிறைய தங்களுடைய உடம்புகளையும் பாராமல் நிறைய சொத்துக்கள் சேர்த்து விட்டு, அதற்காக தாங்களே 2-3 வேலைகள் செய்து தங்களுடைய உடம்பை தாங்கள் பார்க்காமல் சொத்துக்களை சேர்ப்பார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு. அப்படி சேர்க்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய பொறுப்புகளையும் இவர்களை எடுக்கும் பொழுது இவர்களே அதுக்கு தடையாக கூட இருப்பார்கள். அந்த குழந்தைகளுக்கு அந்த பொறுப்புகளை கொடுப்பதற்கு கூட அவர்கள், அந்த குழந்தைகளை எடுப்பதற்கு கூட பெற்றோர்கள் வந்து தடையாக இருக்கிறார்கள் எங்களுடைய கம்யூனிட்டியில். ஆனால் அதே போல தங்களுடைய, அதாவது தங்களையும் தாங்கள் க்ரூம் பண்ணிக்க மாட்டார்கள். கூடுதலான ஓரளவு ஏஜுக்கு பிறகு தங்களையும் தாங்கள் க்ரூம் பண்ணிக்க மாட்டார்கள். ஆனால் மற்ற கம்யூனிட்டியில எல்லாம் தங்களை வடிவாக க்ரூம் பண்ணுவார்கள். அந்த உழைக்கும் மணியை தாங்களே வடிவாக சென்று ஸ்பெண்ட் பண்ணுவார்கள். ஏனென்றால் வாழ்க்கை வந்து ஒரு குறுகிய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில் வந்து தங்களுக்கு பிடித்த மாதிரி வாழவனும், நாங்கள் சொத்துக்களை சேர்க்கத்தான் வேணும். அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விடயங்கள், சொத்துக்கள் சேர்க்க வேண்டும். ஆனால் எங்களையும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்படி சொத்துக்கள் சேர்ப்பார்கள். அதே அது மட்டுமின்றி நிறைய உடுப்புகள் சேர்ப்பார்கள். உடுப்பு சில பேருக்கு அந்த தங்களுடைய உடுப்புகள் நிறைய கலெக்ட் பண்ணுவார்கள். ஆனால் போடுவார்கள், ஆனால் அதுதான் குறைவு. அதுகளை சேர்த்து சேர்த்து வைத்திருப்பார்கள். அதே போல் நிறைய வாட்ச் வாங்குவார்கள், நிறைய நிறைய நிறைய பொருட்களை, நிறைய ஷூகள் வாங்குவார்கள், தேவையற்ற பொருட்களை வாங்கி வைத்திருப்பார்கள். ஆனால் அதுகள் போட்டு பாவித்தார்கள் என்றால் வரவேற்கத்தக்க முடியும். ஆனால் அதுகளெல்லாம் பாவிப்பது என்பதுதான் மிகவும் குறைவு. சேர்த்து சேர்த்து நிறைய வைத்திருப்பார்கள். அதனால அந்த வீடுகளில் வந்து அனாவசியமான நிறைய பொருட்களை வச்சிருப்பார்கள். அப்படி அனாவசியமான பொருட்களை வாங்குவது குடும்பத்தில் வந்து ஆண்களா அல்லது பெண்களா, இதுதான் இன்றைய தலைப்பு. வாருங்கள் அலசலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்,
3: 4162-4462. அதிகாரம் 33. கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: சீமா தமிழ் HD என்றும் கலக்கண் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா இருக்கிறோம், நீங்க?
1: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
2: பொதுவா வந்து பெண்கள்லாம் ஆடம்பரமா வேண்டு
1: ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டீர்கள், பெண்கள் தான். அப்படியா?
2: இல்ல இல்ல, ஆண்களும் ஆண்களுக்கும்
1: ஆண்களுக்கும் ஆனா கூடுதலாக பெண்கள். அப்படியா?
2: இல்ல இல்ல, நான் என்னதான் சொல்லுவேன் என்னென்றால், ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு போன் போடுவேன், அதுக்கே சில ஆயிரக்கணக்கில் வரும். அப்ப பெண்கள் நல்ல கட்டுப்பாடா லைக் தேவையானது மட்டும் போட்டு நம்ம பொதுவாக அம்மா தங்கச்சி அவையெல்லாம் சிக்கனமா பார்த்து பார்த்து எனக்கு பொறுப்பில்லைன்னு போட்டு நான் எதுவும் போட்டுவேன். சொத்து சேர்த்து வைக்கல, ஆனால் லைஃப்ல நான்
1: பண்றேன்.
2: மற்ற எலக்ட்ரானிக் தான் கூட
1: பண்றேன்,
2: அதுக்கு கூட கூட காசு முடியும். இப்ப வர
1: இன்னொரு
2: புது மாடல் போட்டுவன். அப்ப சிலவழிப்பு பெண்கள் தான் இல்ல, ஆண்களுக்குள்ள இருக்கு. அப்பா இல்லாம டிஷர்ட் எல்லாம் நூற்று கணக்கில் அடக்கி வச்சிருக்க, ஆனா போடுவாரண்டா இல்ல. அப்படி நாங்கள் 14 வயசுலயே உலகத்து வாங்கி விட்டோம், ஆனால் எங்களை குறவும் பண்ண தெரியும். ஆனா என்ன செய்யற, ஒரு ஆடம்பர செலவு
1: கூடுதலாக ஆடம்பர செலவு ஆண்கள் தான் செய்கிறார்கள். அப்படியா?
2: ஆமா,
1: பெண்களை விட
2: கார் எல்லாம் அவர்கள் கூட செலவழிப்பார்கள். பெண்களுக்கு நாளைக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்து செய்வார்கள். அப்ப பெண்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கு, ஆண்கள் வந்து அப்படி இல்ல, அப்படி இல்ல. அந்த மூமெண்ட் என்ன வேணுமோ அதை ஓட்டி கொண்டு சந்தோஷமா இருப்பேன்,
1: சந்தோஷமா இருப்பேன். அன்றன்றாடு என்ன வேணுமோ, தங்களுக்கு தேவையான பொருட்கள் வேணும், அதுகளை வாங்கி கொண்டு இருப்பார்கள். அப்படி?
2: ஆமா ஆமா.
1: உங்கள் கருத்தின்படி ஆண்கள் தான் கூடுதலாக செலவு செய்கிறார்கள்.
2: அதுக்காண்டி பெண்கள் குறைந்த ஆக்கள் இல்ல, அவர்களும் வேண்டிவிடும். அது வேண்டித்தா இது வேண்டித்தா அப்படி இப்படி என்று சொல்லிவினோம். அப்ப அவர்களை பார்த்துதான் நாங்களும் பழகினாங்கள்.
1: எப்படி சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் இப்ப பெண்களை பார்த்துதான் இப்ப ஆண்கள் வந்து பழகி இருக்கிறார்கள்? அப்படியா?
2: ஆமா ஆமா. பெண்கள் ஆடம்பரம் அவர்கள் அவர்கள் தான்.
1: நல்லது, பார்க்கலாம் உங்களுடைய கருத்து. மற்றவர்களுடைய கருத்துகளும் எப்படி இருக்கிறது பார்க்கலாம். நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. ஆனா இப்படி இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் ராஜேஷ்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: அனாவசியமான
1: செலவு செய்வது ஆண்களா பெண்களா?
3: அனாவசியமான செலவு.
1: ஆமா.
3: ஆண்களா பெண்களா இப்படித்தான். பெண்கள் வந்து இப்ப முதல்ல எங்க அம்மார காலத்திலும் வாழ்க்கைக்கு ஒரு வாட்ச் தான் வாங்குவாங்க, ஒரு ஹேண்ட்பேக், ஒரு அப்படி அந்த ரெண்டு மூணு ஸ்லீப்பர் அப்படி வச்சு தான் போயிருந்தாங்க. இப்ப அப்படியா? கலருக்கு கலர், பேகுக்கு எல்லாம் அப்படித்தான். ஆண்களும் தான் பெண்களும் தான். பெண்கள் வந்து பொதுவாக நகை சேமிப்பாங்க, அது தான் ஒரு சேமிப்பு, ஒரு காசு சேமிப்பா இருக்கலாம். இப்ப ஷூ, ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக் அதெல்லாம் கலர் கலரா அப்படி நிறைய ஒரு அது அனாவசியம்னு சொல்ல முடியாது. நான் அதிகம் அதாவது ஒவ்வொரு தேவைகளை பொறுத்து முன்னேறி கொண்டே போகுது. என்ன காலம் வாழ்றாங்க, வாங்குறாங்க, வாழ்றாங்க. அதே மாதிரி ஆண்களும் இல்லைன்னு சொல்ல முடியாது. வாட்ச் கலெக்ஷன் நிறைய இருக்கு அவங்கள்ட்ட, ஷூ கலெக்ஷன் நிறைய இருக்கு. எங்க வீட்டுல எங்க மகன்கள் ரெண்டு பேர்த்தையும் வாட்சும் ஷூவும் நிறைய இருக்கு. அது மாதிரி சிலர் வந்து கார் பைத்தியம், அதுக்கு கார் வாங்கிட்டே இருப்பாங்க.
1: கார் மட்டும் இல்ல, அந்த காருக்கான பொருட்களையும் வாங்குவார்கள் சேர்த்து கொண்டே.
3: ஆமா ஆமா
1: ஆமா, நிரம்பிவிடும்.
3: கராச்சி நிறைய இருக்கும். அடுத்து சிலவங்க டூல்ஸ், அந்த டூல்ஸும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து அது வாங்கி நிற்பாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வார வாரம் எல்லா போனும் வாங்குவாங்க. வார வாரம் எல்லா இது அந்த மாதிரி கலெக்ஷனும் இருக்கிறதுனால ரெண்டு பேரையும் ஒப்பிட முடியாது. சமசமமா தான் இருக்கும் நினைக்கிறேன். முதல்ல எல்லாம் பெண்கள் தான் அனாவசியமா வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப மாறிட்டு கொஞ்சம் காலம்,
1: இப்ப மாறி விட்டது. இப்ப இரண்டு
3: பெண்களை பார்த்துதான் ஆண்கள் வாங்குறது அப்படி எல்லாம் சொல்ல முடியாது.
1: அதெல்லாம் நாங்க கொடுக்க முடியாது.
3: அதெல்லாம் கொடுக்க அதுக்கு ரொம்பவே அதெல்லாம் எதிர்க்கிறோம், கண்மையா கண்டிக்கிறோம்.
1: அப்ப உங்களுக்கு இரண்டு பேரும் இப்ப ஈக்குவலாக வாங்குறாரு.
3: ஆமா ஆமா, என்ன பொறுத்தவரல எனக்கு ஒரு ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு கிரேஸ் இருந்தது. முதல்ல கொஞ்சம் கால நகை, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். வீட்டுல ஓர்னமெண்ட்ஸ், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி பிறகு அது அழுத்து போய் அதை வெளியே போட்டு, அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் காலமா ஹேண்ட்பேக் ஒரு பைத்தியம் இருந்தது. இப்ப அதையும் விட்டுட்டு இப்ப நார்மலா இருந்துட்டு இருக்கிறேன்.
1: இப்ப நல்ல பிள்ளையா மாறி இருக்கிறீங்க. அப்படியா?
3: நல்ல பிள்ளையாமா? அப்படி சொல்ல முடியல, கொஞ்சம் பரவாயில்ல.
1: நல்லது நல்லது.
3: என்னண்டா, நான் வந்து அதை கட்டுப்படுத்தணும் நினைச்சு யோசிக்கிறது. எங்களுக்கு மேல உள்ளவங்களை விட கீழ் உள்ளவங்களை யோசிப்பேன். இந்த காசா அது இதெல்லாம் யோசிச்சோன்னா ஐயோ வேணாண்டு வந்துடுவேன். அந்த அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டு நான் வாங்கும்போது அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு திறகு தான் அது. கீழ் உள்ளவங்களை நினைக்கணும், அதனால வாங்கக்கூடாது அப்படின்னு. அப்படி வாங்கினாலும் ஏதாவது தர்மம் செய்யணும் அப்படின்னு நினைப்பேன்.
1: கண்டிப்பாக, அது ஒரு நல்ல விடயம் தான், உண்மையில் தான். ஈவன் இந்த நாங்கள் சாப்பிடும் பொழுது கூட எங்களுடைய சாப்பாடுகள் எல்லாரும் கொட்டி விடுவார்கள், மிகுதி சாப்பாடு. நானும் தான் அப்படி உண்மையில இருக்கக்கூடாது. ஏனென்றால் நிறைய நாங்கள் அந்த நிறைய வீடியோஸ் எல்லாம் நிறைய லைக் அந்த வேற வேற கண்ட்ரீஸில் எல்லாம் அந்த சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது எங்களுடைய செலவுகள் வந்து உண்மையில் அனாவசியமான நிறைய செலவுகளை எல்லோருமே செய்து கொண்டு.
3: அரவாசியும் சாப்பிடுவாங்க, திரும்ப அரவாசி அப்படியே திரும்பி போயிடும் அந்த குப்பைக்கு. அதனால அதையும் கட்டுப்படுத்தி நான் தேவையானதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வர பழகிட்டேன். இப்ப
1: கண்டிப்பாக அழகாக சொன்னீர்கள். வாழ்த்துக்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு.
3: நன்றி நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: என்ன பொறுத்தவரை பெண்களும் கூட ஆண்கள் பாவம், ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் பாவம். அவர்கள் பெண்கள் தான் எல்லாத்திலயும் எல்லாத்திலயும் ஆசை, நகையில ஆசை, ஹேண்ட்பேக்ல ஆசை, உடுப்புல ஆசை. நிறைய பேர் நான் பாத்திருக்கேன், இன்க்ளூடி நீ. எனக்கு ஒருத்தான உண்ட கண்ட ஒரு ஹேண்ட்பேக் ஓகே வாங்கி வைக்கிறோம், அப்புறம் வாங்கிட்டு போனா போயிட்டு நியாயமா கஷ்டப்பட்டு வேலை செய்து கஷ்டப்பட்டு உழைச்ச செலவழிச்சுட்டே. என்ன வேற ஆண்கள் வந்து ஆக பாவம், ஒரு ஷர்ட் ஒரு ஒரே ஒரே ஜீன்ஸ போட்டு போடுவாங்க. ஒரு கல்யாண உதவினால ஒரு போட்டு ஷூட் ஒரு வேட்டி ஒரு ஷர்ட், அந்த வேட்டி 20 வருஷமாவும் போடுவார்கள் அந்த பேண்ட்ஸையும் வச்சு. இந்த கணவர் எல்லாம் இப்போ கல்யாணம் வீட்டுக்கு போட்ட கோட்டு வாங்க சொன்னா கேப்பேன். அது இதுக்குதானே, நாங்க அப்படி இல்ல, இந்த இதுக்கு போனா அதுக்கு சாரி பிளவுஸ் தோடு ஹேண்ட்பேக் நெக்லஸ் அது இவன்
1: அது முதல் உடுத்த சாரி அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்க முடியாது.
4: அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாமத்திய ஒரு கல்யாணம் விட்டு போனா எல்லா பெண்களையும் பாத்தீங்கன்னா அப்படி அடுக்கி கொண்டு வருவார்கள். மேக்கப் செய்து தலைக்கு ஒரு மேக்கப் ஃபுல் மேக்கப் கொண்டு ஒரு ஸ்டைல் பார்த்தா ஆட்கள் வந்து சிம்பிளா வந்து நிற்போம். வளகாத்தான் இருக்கும் நாங்க இன்னத்த போட்டோம்
1: உண்மையில
4: அவர்கள் வந்து சரியான சிக்கிறது அவையிலாக வாங்குறது பாவம். என்ன இந்த டூல்ஸ் தான் வாங்குவீங்க அந்த டூல் அந்த டூல்ஸ் அது தேவைக்குத்தானே வாங்கினோம்.
1: தேவைக்குத்தான் வாங்குறார்கள் நிறைய வாங்கி நிறைய தங்களுடைய வீட்டினுடைய கராஜுகளை நிறைய சேர்த்து விடுவார்கள்.
4: எங்கட வீட்டுல அப்படி இல்ல தேவைக்குதான் வந்து எங்கட வீட்டுல வாங்கி வச்சுக்காரு அளவாத்தான் வாங்கி வச்சுக்காரு. ஆனா அத வந்து வாங்க அத வந்து கை வாசு வாங்கிட்டு நிறைய பேர் வருவாங்க வந்து ஆனா எல்லாமே கவனமா அவள தனக்க வாங்க மாட்டாங்க. எங்கட வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் அவைகளுக்கு கூட ஆசை. நான் உண்மையை சொல்றேன், அவைகளுக்கு நகையை கண்டாலும் ஆசை, உடுப்ப கண்டாலும் ஆசை, என்னத்தை கண்டாலும் ஆசை.
1: பெண்கள் வந்து பெர்ஃப்யூம் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணுவார்கள்.
4: ஆனா பெண்கள்காரங்க வாட்ச்ல இருந்து ஹேண்ட்பேக்ல இருந்து பெர்ஃப்யூம்ல இருந்து எல்லாமே அவளோட ஒப்புடையில இப்ப ஒரு 20-25 வீதம் தான் ஆண்கள் செலவழிப்பார்கள். என்ன பொறுத்தவரை நான் பார்த்ததை பொறுத்தவரை நிறைய பேரை பார்த்திருக்கேன், ஆண்கள் அவ்வளவு செலவழிச்சதா கம்பேர் பண்ணி பெண்களோட பார்த்துக்கலாம் அப்படி இல்லை. பெண்கள் தான் டூ மச்,
1: பெண்கள் தான் டூ மச். ஒரே வெரி அதுவும் தங்களுடைய என்ன சொல்வது அந்த பிராண்டுகளையும் பார்ப்பார்கள். ஒவ்வொருவர் தங்களுடைய பொருளாதார ரீதியில அவர்கள் வளர்ச்சி இருக்கும் பொழுது அந்த தங்களுடைய பிராண்டுகளையும்
4: பார்த்து மைக்கேல் கோஸ் கொண்டு வந்துட்டு அவ பாத்துட்டா அவன் மைக்கேல் கோஸ் கொண்டு வருவா நானும் அதே மாதிரி வாங்கணும் வந்து பெண்கள்லாம் வாங்கினேன். ஒரு நாளும் மச்சவே போடா அவர் அப்படி போற அப்படி போறன்னு கம்பியா பண்ணி ஒரு நாளும் வாங்கினது இல்ல. பெண்கள்லாம் அப்படி கூடுதலா ஆனா நான் வாங்குவேன். ஆனா வந்து நான் வந்து பார்த்து சேல்ஸ் பார்த்து தான் வாங்குவேன். ஆனா வாங்கி சிலது வந்து எனக்கு யூஸ் ஆகாது நான் அந்த சாட் எல்லாம் அப்படியே வச்சு எப்படியும் கொடுத்துருவேன் கிஃப்ட் தான் பாக்கிறதுக்கு. ஆனா நானும் வாங்குறேன், நான் ஆசையா வாங்குவேன். ஆனா ஆசையா வாங்குவேன் எனக்கு வாங்குவேன் ஆனா அநேகமா கொடுத்துருவேன் கிஃப்டா கொடுத்துருவேன் சில எடுத்து ஆனா வாங்குறாங்க.
1: ஆனாலும் இப்ப சில பேர் வந்து இப்ப அத்தியாவசியம் இப்ப வீடு சில பேர் வந்து இப்ப தங்களுடைய ஏதாவது வீடுகள் சொத்துக்கள்ல முதலீடு செய்வார்கள். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நகைகள்ல முதலீடு செய்வார்கள். அதுவும் நீங்க அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு அளவுக்கு மீறி இருந்தால் அது என்ன மாதிரி அது அதை பற்றி உங்களுடைய
4: வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நல்லந்தான். ஆனா நகையில வாங்கி வச்சு இப்ப பயம் வீட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா நாங்கள் இன்வெஸ்ட்மெண்டா நகைய வாங்காம அத அந்த தங்க பிஸ்கெட்ட வாங்கி வைக்க அது செய்கூலி செய்த ஆரம்பிங்க அதை வேண்டாம் வாங்கி வைக்கலாம். ஆனா அதையே சாட்டி நகை நகையா வாங்கி வைக்கிறதும் அது வந்து பிறகு கொண்டு போய் நாங்க குடுக்கல அதுல செய்கூலி செய்தாரம் எல்லாம் வரும். நகை வாங்குறது நல்லந்தான் ஆனா அளவுக்கு மிஞ்சி வாங்குறதும் ஆபத்தும் தானே. அது அளவுக்கு மிஞ்சி வாங்கினா அவ்வளோத்தையும் போட்டு கொண்டு போவீங்க சாமத்தி வீடு கல்யாணம் வீடு பாவம். நகை இல்லாத ஆக்கள் அவையில பார்த்து கவலைப்பட வேண்டியதா இருக்கும் இல்ல. எல்லாமே அளவோடு இருந்தா நல்ல
1: இல்ல. மற்றவர்கள் கவலைப்படுவதை விட தங்களுடைய இப்ப அப்படி வாங்கி விட்டு தாங்களே ரெண்டு மூன்று வேலை செய்து தங்களுடைய உடம்பை பார்த்து கொள்ள மாட்டார்கள். அதுதான் முக்கியமான ஒரு விடயம்.
4: அது பெண்கள் ஒரு வேலை தான் செய்வார்கள், ஆண்கள் தான் என்ன சொல்லி கூடுதலா ஏனென்றால் ஆண்கள் வந்து கூடுதலா அவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, எங்களை மாதிரி இல்லை. அவர்கள் வந்து சகோதரங்களுக்கு உதவி செய்யணும், ஊர்ல இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யணும், நண்பர்களுக்கு உதவி செய்யணும். அப்படித்தான் ஆண்கள் வந்து கூடுதலா ஆண்கள் வந்து தங்களே வருத்தி வேலை செய்யறது வந்து மெட்டாக்கள் நல்லா இருக்கும். நாங்கள் தங்கட குடும்பம் தங்களை சார்ந்த குடும்பம் நல்லா இருக்கும்தான். பெண்களும் தங்கட குடும்பத்துக்கு உதவி செய்கிறார்கள். ஆனா ஒப்படைக்கல ஆண்கள் வந்து அதுக்குத்தான் ரெண்டு மூன்று வேலை செய்கிறது. அவர்கள் மட்டும்படி தங்கட நலனுக்காக வேண்டி செய்கிறன்றது சுய ஆண்கள்ல வந்து சுயநலம் குறைவு என்ன பொறுத்தவரை. ஆமா ஆமா, அவர் மற்றவர்களுக்காக வேண்டியே கூட தியாகம் பண்ணீங்க.
1: ஆமா, இப்ப எல்லா எல்லா ஆண்களும் இப்ப நீங்க சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கு, நல்லா குளிர்ச்சியா இருக்க போறார்கள்.
4: நான் உண்மையத்தான் நான் சொல்றேன். நான் நிறைய பேரை பார்த்த வளவில அவர்களை பார்த்த இதுல எனக்கு சிலவில கவலையா இருக்கிறது. அவர்களை பார்த்து தங்கள கவனிக்க மாட்டினம், தங்களோட உடம்ப கவனிக்க மாட்டினம், வேலை வேலையேண்டு பண்றது, பிள்ளைகளோட டைம் பண்றது காணாது. பிறகு பிள்ளைகள் வளர்ந்து வர அப்ப ஃபீல் பண்ணினம். நான் அம்மா மேரும் அப்படித்தான். ஆனா அந்த கூட அப்பா மேர் ஆண்கள் வந்து கூட மற்றவர்களை பற்றி கூட கவலைப்படுறது, அவர்களுக்காண்டிய வாழ்றது ஆண்கள் கூட.
1: ஆண்கள் கூட ஆகா, அழகாக சொன்னீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றி இணைந்து சிறப்பி தம்பிக்கு.
4: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் செல்வி கதைக்கிறேன்.
1: நல்லா இருக்கிறேன் செல்வி, நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
5: நான் நல்லா இருக்கின்றேன்.
1: உங்களை நிறைய பேரை எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். செல்வி வருவாண்டு
5: சொல்லுங்கள்.
1: உங்களுடைய கருத்துக்கள் அப்படி இல்ல, கருத்துக்கள் இருக்குதானே செல்வி? அதுதான் சொல்லுங்க.
5: என்ன பொறுத்தவரை ஈக்குவல் சொல்லலாம், ஆனா லேடி கொஞ்சம் பெண்கள் வந்து அதிகம். நாங்க என்னதுக்கு ஆசைப்படுறோம்? ஒன்று நகை, உடுப்பு, இந்த ஹேண்ட்பேக், ஷூ. நாட்டுல உற்பத்தி பெண்களை வேஸ்ட் பண்ணித்தான் எல்லாமே வருது. ஆண்களுக்கு வாகனம் ஒன்று இருக்கும், பைக்கா, அவை அதுல மட்டும்தான் அவை ஆசைப்படுவினா. இங்க போனா ஒரு மணிக்கூடு போடுகள். நாங்க அதே ஆசியல் வந்து அதை ஒன்றும் செய்ய முடியாது. என்னன்னா திருப்பி காரை கொடுக்க போனா அதே இதுல கொடுக்கவும் முடியாது.
1: ஆனால் ஒரு விடயம் இருக்குல்ல, இப்ப அவர்கள் ஒரு கார் ரெண்டு வாங்கும் பொழுது அந்த காரனுடைய பெருமதியை தாண்டி இப்ப பெண்கள் வாங்குற குட்டி குட்டி செலவுகளை அது கம்மியா தானே இருக்கு. செலவு பார்க்கும் பொழுது அது கம்மியா தானே இருக்கிறது. இப்ப ஒரு போன் வாங்கிறது சொல்லுங்க,
5: கம்மியா தான் இருக்குது. இப்ப நாங்க நகையை வச்சா அந்த நகையை நாங்க இப்ப லைஃப் டைம் யூஸ் பண்ணுவோம். பிள்ளைய ஜூஸ் பண்ணுவோம், பிள்ளைய பேர பிள்ளைய ஜூஸ் பண்ணுவோம். பெருமதி இல்லாம போயிரும். திருப்பி கொடுக்கற வாங்குற மாதிரி இருக்க முடியாது. அது ஒன்றுதான் அதை ஸ்பெண்ட் பண்றது. ஒழிய அதை அதை யோசிச்சா சரியோட. இப்ப நாங்க சாரிய வேண்டினா சாரி 5 வருஷத்துக்கு அந்த ஸ்டைல் திரும்பி வரப்போதும்.
1: 5 வருஷத்துக்கு நீங்க அப்படி எல்லாம் முடுக்கிறார்களோ? ஒரு சாரியை திருப்பி கொடுத்ததை காண கிடைக்காது.
5: இப்ப நாங்க உடுத்துட்டு நாங்க நான் வச்சிருந்தாலும் 5 வருஷத்துக்கு அந்த ஸ்டைல் திரும்பி வரும். நான் அப்படி வச்சிருக்கிறேன், நான் அப்படித்தான் செலக்ட் பண்ணுவேன். இந்த ஸ்டைல் வந்தா இந்த ஸ்டைல வந்துடுவேன். இப்ப போனா என்ன பண்றேன்னா என் பொண்ணுங்களுக்கு அணி
1: வந்துடுவேன்.
5: இப்ப பெருசா நான் இப்ப எங்களும் வயது போனா எங்களால சாரிய கட்டவும் முடியாது. நகையை போட்டோன்னு போக மாட்டேன், வீட்டுக்கெல்லாம் இருக்க போறோமே. அப்ப இருக்கிற வரைக்கும் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றப்படும். நாங்களும்
1: நிறைய அனாவசியமான செலவுகள் செய்து வேலைகள் பல வேலைகள் செய்து தங்கள் உடம்பை பார்த்து கொள்ள மாட்டார்கள். நிறைய இப்ப சில பொருட்களை இவன் இப்ப நீங்கள் ஒரு உங்களுடைய சமையல் அறையில் கூட ஒரு டப்பா வாங்கினா அந்த டப்பாவோட நிறைய டப்பா சேர்ந்துடும். அது கூட பாவிக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும் நிறைய பொருட்கள், அப்படியான அனாவசியமான செலவுகள் இருக்கும்.
5: இப்ப ஆண்கள் கஷ்டம் ரெண்டு மூணு வேலை போனா அது தன் மனைவி பிள்ளைகள் தன்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்காண்டிதான் அதை அந்த கஷ்டத்தை அனுபவிக்கலாம். சரியா, அந்த அனுபவிக்கிற அதையும் சந்தோஷமா இருக்கத்தானே வேணும். அப்ப அதுக்காண்டி அதை அதையே அதையும் தாங்க இப்படி திரியும் போது தங்களை தன மனைவியோ பிள்ளையலோ தங்களை பாத்துக்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, நான் என்ன பாருங்கோட சொல்ல மாட்டேன் பிள்ளையர்கிட்ட, என்ன பிள்ளையர்கிட்ட சொல்லுவேன், நான் இருக்கிறது பிள்ளையர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, அப்பாவை நல்லா பாக்கணும், ரெண்டு பொண்ணுகளையும் அப்படிதான் சொல்லணும், அப்பாவை நல்லா பாருங்க உண்டு அப்படி சொன்ன அம்மாவையாங்க அம்மாவே நீங்க போய் பொங்க அம்மாவே எங்க அம்மாவே போய் கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுவாங்க, தங்க வாழ்க்கைனா தந்த கணவன் தனக்கு முன்ன போகணும்னு
1: ஆசைப்படுவீனா,
5: என்னதுக்காண்டி அவை அப்படி
1: ஆசைப்படுவீனா,
5: அது இப்ப இல்ல இப்ப எல்லாரும் ஏன்னா தன் கணவனை ஆண்கள் மனைவி இல்லாம ஆண்களால வாழ முடியாது, அதனால இருக்க மாட்டேன், அது ரொம்ப கஷ்டம் அவைக்கு, அது பார்க்கும்போது எங்களுக்கே கஷ்டமா இருக்கு மேன, அப்ப அவை நினைக்கிறேன்னா தனக்கு முன்னம் தன் கணவர் போகணும்னா தான் எல்லாமே செய்து அவைய விடுவம் உண்டு, பெண்கள் வந்து பிள்ளைகளோட அட்ஜஸ்ட் பண்ணி போவினா, இப்ப ஆம்பளை அவை எல்லாரும் விரும்பி கேட்கவும் மாட்டினா மேன, அப்ப அத என்ன செய்வேன்னா அப்படிதான் ஒரு மனைவியா இருந்தா அப்படிதான் ஆசைப்படணும், அப்ப பிள்ளைகளிட சொல்லி வைக்கணும்னா,
1: ஆனால் அப்படி நீங்க சொல்கிறீர்கள் இப்ப சும்மா உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஆனால் இந்த பெண்கள் தானே அப்படி பெரிய வீடு வேணும், அப்படி பெரிய ஏதாவது பெண்கள் தான் அதற்கான
5: பக்கத்து வீட்டுக்கான,
1: ஆமாம் அப்படி இருக்கும் பொழுது அது ஆண்கள் மேல் தான் அந்த சுமை ஏறுகிறது, அப்ப அவர்கள் வந்து இரண்டு மூன்று வேலை செய்ய வேண்டி இருக்கிறது,
5: சரி நீங்க வீட்டை பெரிய வீட்டை வேண்டிட்டீங்கன்னு வைங்க, வீட்டை வேண்டி போட்டு நீங்க அந்த வீட்டுல சமைச்சா சாப்பிடுறியா, திருப்பி அந்த கடையில போய் தானே சாப்பிடுறீங்க, நான் வீடு பண்ணதா போயிருவேன், அதுக்காண்டி அந்த வீட்டை வேண்டாம இருக்கலாம் தானே,
1: ஒரு வீடு வேண்டும், அது தங்களுடைய பொருளாதார ரீதி கேட்ட மாதிரி வாங்கலாம், அதுல நாங்கள் குறை சொல்ல முடியாது, ஆனால் இப்ப சில பேர் வந்து என்ன செய்வார்கள் என்றால் அளவுக்கு மீறி வாங்கி அதை கட்டுவதற்காக நிறைய வேலைகள் செய்து தங்களுடைய உடம்பை பார்த்து கொள்ள மாட்டார்கள், அதுதான் மிக முக்கியம்,
5: அதுல ஆசை ஒன்று இருக்குது,
1: அவன் வேண்டிதான் போடுறது வந்து பெண்களாக இருக்கும், அப்படியா
5: பெண்கள் தான், அது பெண்கள் தான் உண்மையிலா தான் சொல்றது, நாங்க பிசினஸ் ஒண்ணு பண்ணிவினா தெரியாத பிசினஸுக்கு எல்லாம் போவீனாம், அதை வச்சு வீட்டை பண்ணிவினாம் சேர்ந்த அது கடன் மூலமாவே பேங்க் ரப்சிக்கு எல்லாம் போவீனாம், இப்படியான சில வேலைகளால சில நேரம் அங்க தப்பான முடிவையும் எடுப்பினா, சில அதுகள் எல்லாம் தேவையில்லை, இப்ப நீங்க வீடுகளை ஒரு ஒருவருக்கு ஒரு வீடு காணும் இருக்கிறதுக்கு, சரி பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வளர்ந்து பிள்ளைகள் கல்யாணம் செய்யல பிள்ளைகளுக்கு அந்த மணியில ஒரு அரைவாசியில கொடுக்கும், நாங்க உங்களுக்கு ஒரு முதல் சாவன் நீங்க போட்டு நீங்க வீட்டை வேண்டுங்க கொடுக்கலாம், ஆனா அதை செய்யவே இல்லை, ரெண்டு மூன்று வீட்டை வேண்டுவது பிள்ளைகளையும் வேலைக்கு அனுப்ப மாட்டினாம், உங்க இங்க இந்த வீட்டின் விலை இப்படி ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணமும் இப்படி ஒன்றுதான், போட்டி போட்டு வாங்குறது வேணும் ஏத்தி விடுறதும்,
1: எங்களுடைய தமிழ் பீப்புள் தான் அது கூடுதலாக செய்வார்கள், இப்ப மற்ற கல்ச்சர்ல எல்லாம் பார்க்கும்போது மற்ற கம்யூனிட்டியில பார்க்கும்போது அது வந்து மிகவும் அரிதாக இருக்கும், அவர்கள் வந்து
5: எல்லா கம்யூனிட்டியும் இருக்கு, நீங்க கம்யூனிட்டியோட காட்சி பாருங்க, என்ன பேசுறேன்னா நான் இத்தாலியன் கைனீஸ் எல்லாம் கதைக்கும் போது சொல்லுவேன்,
1: தங்களுக்காண்டியும் கொஞ்சம் வாழுவினம் மட்டவே பார்க்கும் பொழுது தங்களுக்காக வாழுவினம்,
5: அதுகள் ஏனண்டா அதுகள் வந்து அதுகளுக்கு ஊருக்கு அனுப்பி குடுக்கறதுக்கு அது இல்ல, அத ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எங்களை மாறி அதை குடுக்க வேணும், அது கஷ்டப்பட்ட நாட்டுல இருந்து வரும்போது அது உழைச்சி தன் நாட்டுக்கு அங்க தன் உறவுகளுக்கு அனுப்பணும் என்ற சூழ்நிலை அதுகளுக்கு இருக்குது,
1: உண்மைதான் அது இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதற்காக எங்களை பார்த்து கொண்டால் தான் அதை நாங்கள் இன்னொருத்தருக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும், எங்களையும் நாங்கள் பார்த்து கொள்ளாத பொழுது மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும் பொழுது எங்க அந்த காலம் வந்து குறுகிய காலமாக இருந்திடும்,
5: அது வாஸ்தவம் நோயாளி ஆயிருவினம் என்ன, இங்கதான் அவைக்கு நிச்சயம் இல்ல ஒழுங்கான டைம் சாப்பாடு இல்ல, எல்லா வருத்தத்தையும் அவைதான் கறி பண்ண வேணும், அதை நினைச்சு அந்த குடும்பம் தான் வருந்துமே உறவுகள் வருந்த போறது இல்ல
1: கண்டிப்பா,
5: அவைக்கு பணம் தான் நாட்டுல பாத்தீங்கன்னா எங்கன்னு நாட்டை எடுத்தா எங்கன்னு நாட்டை கெடுத்ததாரு, நாம என்ன சொல்றது அங்க அனுப்புறது, அங்க அங்க ஒரு வீட்டுல அஞ்சு பேர் இருந்தா அந்த அஞ்சு பேருக்கும் மோட்டர் பைக்கில் அஞ்சு பேருக்கும் செல்போன் ஆடம்பரம், இப்ப காரும் வந்துட்டு பக்கத்துல இருக்க கடைக்கு கூட நடந்து போக மாட்டேங்க, ஓட்டோ வேணும் என இப்படிய ஒரு சூழ்நிலைய இப்படியோ ஒரு இத வளர்த்து விட்டது யாரு, நாம தானே, நாம யோசிக்கவே இல்லை. அப்ப குறைக்க சொல்றவனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்டின் இது அவைக்கு செய்யணும். ஒரு எமர்ஜென்சி அவைக்கு ஒரு கல்யாண வீடுகளுக்கு உதவி செய்யணும். அதுக்காண்டி 365 அவைக்கு கொடுத்து கொண்டு நிலைமை என்ன மாதிரி இங்க இருக்கிற சொல்லி புரிய வைக்க வேணும். அங்க இதைக்கு புரிய மாட்டினாம். அப்ப இங்க இருக்கிற ஒரு ஆள் ஆம்பளை பாதிச்சா இந்த குடும்பத்தை அதை பாப்பினாமா? பார்க்க மாட்டேன். நீங்க வாங்க எனக்காண்டி அண்ணனோ தம்பியோ எனக்காண்டி இவ்வளவு செய்தவே பிள்ளைகள அனுப்பி விடு நான் நல்லபடியா பாக்குறவன் சொல்லிவிடமா? கடைசி வரையும் சொல்லாதுங்க.
1: அப்ப உங்கள் கருத்தின்படி இப்ப பெண்கள் தான் அனவசியமாக நிறைய செலவுகள் செய்கிறார்கள். அப்படியா?
5: நிறைய செலவு பெண்கள் செய்கிறார். அதைக்கு பிஞ்சு போனா ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் அதுல அவைக்கு டிசைனா எதுவுமே வர போறது இல்லை. பெண்களுக்கு இந்த கடையெழுக்க போனா எல்லாமே பெண்களுக்காண்டிதான் தச்சு வச்சுக்கிறாங்க. அப்ப பார்த்து ஆசை வரும். ஆனா சின்ன சின்ன ஆசைய நாம ஆகணும் பெருசா ஆசைப்படக்கூடாது. எங்களுக்கு அது சின்ன சின்னதா சாரி என்றா இப்படி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நீங்க விலைய கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்கலாம்.
1: எனக்கு தெரிஞ்சு என்னோட குரூப் சர்க்கிள் பெருசா வாங்க மாட்டார்கள். கொஞ்சம் இப்ப சாரி எல்லாம் சிம்பிளா வாங்கி ஆனா அது ஒரு நல்ல ஒரு எலிகன் லுக்கா இருக்கும். ஆனால் ஆண்களுடைய உடுப்புகள் பிரைஸ் வந்து கூடுதலாக இருக்கும். அவர்களுடைய அந்த கோட் ஷூட்டோ அந்த ஷூ அழுண்ட விலையோ அந்த பெல்ட் அழுண்ட விலை அவன் பெர்ஃபியூம் எல்லாம் பெண்களை ஒப்பிடும் பொழுது இப்பொழுதைய காலகட்டத்தில் அது வந்து கூடுதலாகவே அவைகளுடைய எக்ஸ்பென்சிவ் வந்து கூடுதலாக இருக்கிறது.
5: கல்யாணம் எல்லாமே உண்டு. இப்ப இப்ப பாத்தீங்கன்னா பிரைட் ஷவர் மெஹந்தி ஃபங்க்ஷன் கல்யாண விடுமுஞ்சா ரிசப்ஷன் இந்த உள்ளதையுமே ஆரேஞ்சி விடுறது பெண்கள் தானே. அதையும் சிம்பிளாவும் செய்ய மாட்டேன். இதெல்லாம் பார்க்க போனா அதை விட ஊடு சாப்பாடுகள் எல்லாத்தையும் உள்ள நாட்டு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அது அரைவாசி காப்பே. இப்ப கல்யாண வீடு செய்தியாது கல்யாண வீடுல ஒரு ஒரு கூடண்டா ஒரு லிமிட் இருக்க வேணும். அந்த ஃப்ரூட்ஸ் என்னன்னா ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் என்னன்னா ஒரு ஆடம்பரம். அதை இப்படி செய்யலாம் நான் இப்படி செய்யணும் ஆடம்பரத்துல இது வந்தது அது அவனத்தையும் என்ன செய்யலாம். ஒரு ஒரு பிளேட்டுக்கு 100 ரூபாய்னு வைக்குங்க. ஒரு பிளேட்டுக்கு 100 ரூபாய்னு வைக்கா சிலவன 80 பிளேட் போனா மிச்சம் 20 பிளேட் நிறைய நட்டன் தானே பே பண்ணின வைக்கு. அவங்களை மிச்சத்தை என்ன செய்வாங்க அவங்களை திருப்பி அடுத்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றாங்களோ இல்ல அடுத்த கொடுத்து அங்கே கொண்டு போறாங்க. ஆனா மொத்தத்துல பாட்டி நடத்துறவனுக்கு லாபம் அதை செய்யறவனுக்கு நட்டம்.
1: நட்டம்
5: அப்ப ஒரு லிமிட் இருக்குது. ஒரு ஃபுட்னா ஒரு குறிப்பிட்டனா ஒரு அளவா ஒரு இதா போக வேணும். இது அப்படி இல்லையே நம்ம எல்லா ஃபுட்டையும் கொண்டு போடுவோம்
1: அதுக்கு வந்து நாங்கள் தானே இப்ப நாங்கள் தான் அதுக்கு ஆர்டர் கொடுப்போம். ரைட். அப்ப நாங்கள் தான் எவ்வளவு உங்களுக்கு தேவை என்பதை கொடுப்போம்.
5: பெண்கள் செய்கிறோம். அப்ப அத கொஞ்சம் நாம யோசிக்கணும். நாம யோசிக்க வேணும். யோசிச்சு சரி ஃப்ரூட்ஸ் ஒரு ரெண்டு வாங்க ஸ்வீட் ஒரு சாப்பாடுகள் என்ன இந்த சாப்பாடு இந்த சாப்பாடு ஒரு லிமிட்டா எல்லாத்தையும் எல்லாரும் சாப்பிட போறதும் இல்லை. அனாவசியமான ஒரு ஆடம்பர வாழ்க்கை அந்த ஆடம்பர வாழ்க்கை தேவையே இல்லை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 70 80 அப்படி எல்லாம் வாழ்ற ஆண்களுக்கு எல்லாம் இப்ப 40 50. அப்ப அந்த பெத்த தாயும் அதுலயும் சாதிக்கப்படுது பிள்ளையை இழந்துட்டு கட்டின மனைவி பிள்ளையிலும் ஒரு கணவனை இழந்துட்டு பாதிக்கப்படுதுகளே.
1: ஆனால் அப்படி பாதிக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது அதை பெண்கள் தானே முன்னது நீங்க சொன்ன மாதிரி அதை பெண்கள் தான் அதை கவனித்தல் கொள்ள வேண்டிய ஒரு விடயம்.
5: அது யோசிக்கிறது இல்ல பெண்கள் உண்மையில சொன்னா ஏன் இப்படி இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. யோசிக்கிறதுகளே இல்ல. யோசிச்சு தன்னை குடும்பத்துக்காண்டி தன்னை கணவனுக்காண்டி
1: செல்வியே காணவில்லை யோசித்து. நன்றி செல்வி இணைந்து சிறப்பித்தமைக்கு அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
6: ஓ வணக்கம். நான் இது
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
6: ஓ, நல்லா இருக்கறோம். இல்லா
1: அந்த எல்லாரும் சொன்னத கேட்டு நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா?
6: மிக்க சந்தோஷம். ஆனா உண்மையை சொல்லிச்சு, நம்ம இந்த முறையாவது செல்வியக்கா வந்து உண்மையை சொல்ல, அது நல்ல அவையும் செவின் மேட்டர் சாரா டீச்சர் எல்லாரையும் பாராட்டணும். சிவியல் எங்களை மகளிர் சங்கத்துக்கு தலைவியலா இருக்கணும். இந்த மூன்று பேரும் மொத்தத்துல எந்த பொருத்தப்படல என்ன சொல்லுங்க. பெண்கள் தான் கூட செலவழிக்கிறது காசு அனாவசியமா. என்னத்துக்கிட்ட பியூட்டி பார்லர்ல போறது, மேக்கப் போடுறது, முதல் தாண்டி ஒதுக்கணும், தான் வரியோ வடிவிலையோ, அதுக்கு பிறகு பியூட்டி பார்லரு போகணும். போட்டுட்டு வந்து கொண்டையிலையும் போட்டுட்டு அதுலையும் போட்டுட்டு நிறைய நகையெல்லாம் போட்டு எல்லாம் சாரி எல்லாம் கட்டி கொண்டு கல்யாணம் வீட்டுல இருப்பினும். அங்கால புருஷனை பார்த்தா ரவர் ரெண்டு மூன்று வயல குளிப்பு முழுக்க இல்லையா, அதான் பேப்பியும் கூட அடிக்கிறது. அவர் வந்து அந்த மூலைக்கே நித்திர கொண்டு வந்திருப்பாரு. எந்த வேலையால வந்து அவர் போட்டது அந்த கல்யாணம் வீடு கண்ட கல்யாணம் போட்டு அதை கோட்டு தான் போட்டு கொண்டு இருப்பார். அதோட நித்திர கொள்வி நான் புது பொண்ணு வாங்கி கொடுக்கல. இப்ப இந்த மனைவியின் பெண்களும் தான் அவங்க கிளம்பிக்கிறது எல்லாம் கூட அதை ஆசைப்படுறது எல்லாம் பெண்கள் ஆசைப்படுறது இல்லாமே விலை கூட்டுறதா தான் இருக்கும். அந்த கொஞ்சம் விலையில இருக்காது. இப்ப ஆண்கள் எல்லாம்
1: ஆண்களுடைய செலவு வந்து கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா?
6: ஆண்கள் இந்த உடுப்புகள் விலை கூட ஏனென்றா ஆண்களுக்கு உடுப்புடாங்க இவ்வளவு காலம் வேண்டியில தானே. இப்ப நான் கோர்த்து நான் வாங்க போகிறேன், இப்ப 40 வருஷம் பிறகு ஒரு கோர்த்து அங்க போற ரெண்டு பேரும் கல்யாணம் வீட்டுக்கு பிறகு அப்ப அவங்களுக்கு உடுப்பு கூட்டினா தானே அவங்களுக்கு பிசினஸ் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் நீங்கள் ரெண்டு சீலையாவது வாங்குவீங்க, அப்ப சாரி பிசினஸ் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அப்ப எங்கட உடுப்புகள் விலக்கூடத்தான் வேணும். ஆனா ஒன்று வாங்கினோம்னா நாங்கள் எப்பவும் பாவிக்கலாம், ஒரு 10 வருஷம் பாவிக்கலாம். ஒரு கோர்த்து இப்ப 1000-2000 குறைஞ்ச வில.
1: அது வந்து இப்ப சொல்ல போனால் இப்ப உங்களுடைய ஏஜ்ல அது ஓகே. உங்களுடைய குழந்தைகள் வந்து அப்படி இப்ப நீங்க பார்க்கும் பொழுது கோட் ஷூட் எல்லாம் ஒரு பாட்டிக்கு போட்டது அடுத்த பாட்டிக்கு காண கிடைக்காது. அந்த அதுக்கான பிரைஸ் வந்து அவ்வளவு கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி ஷூ எல்லாம் அப்படித்தான் இருக்கும், சரியான எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதுக்கிட்ட பெர்ஃபியூம் இருக்கும், அந்த பெலிட்டுகள் எல்லாம் எல்லாமே பிராண்டா இருக்கும். இப்பத்த ஜெனரேஷன் வந்து அப்படி சேஞ்ச் ஆயிட்டது. அப்படி பார்க்கும் பொழுது பெண்களை தாண்டி ஆண்களுடைய எக்ஸ்பென்சிவ் கூடுதலாக இருக்கிறது.
6: வயது போன வேண்டு நாங்கள் எக்ஸ்பென்சிவா உடுக்கணும். நாங்கள் வாங்குறது குறைவு, அப்படின்னா போற இடத்த நாங்கள் இவ்வளவு காலத்து எந்த இருக்கிறோம் காட்டுறதுக்காக வடிவா உடுத்துத்தான் போகணும். ஓ, அது இல்லையண்டா என்ன எங்கட பிள்ளைகளுக்கு தெரியாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
6: ஒரு நான் ஒரு விலை குறைஞ்ச உடுப்ப போட்டு கொண்டு போனாலும் இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையானபடியும் நான் வடிவா உடுத்துதான் போகணும். எந்த பிள்ளை நோபலா வரும், சும்மா ஒரு சேட்டை போட்டோட ஒரு கல்யாணத்துக்கு வருவாள், அது பிரச்சனை இல்லை மகளும். ஆனா அதே நேரம் எனக்கு உடுப்பு வாங்கி தந்துட்டு இதன் தீவினம் அப்படித்தான் வெயில் குடிக்கொண்டு போறேன். என்னென்னா அதுக்கு பின்னுக்கு படிப்பு இருக்குது, எனக்கு அந்த படிப்பு இல்லை. அதபடியா இந்த பிள்ளைகள் நான் அழகா இருக்கிறதான் பாக்கணும் தவிர தாங்கள் நல்ல வேலையில் இருக்கிறோம் தெரியும் தானே.
1: உங்களுடைய கருத்தின்படி இப்ப பெண்கள் தான் இப்ப நிறைய செலவு செய்கிறாரு.
6: செலவு அனாவசியமா தான் அதுக்கு செலவு செய்யணும். நாங்க சிக்கலாம இருந்தா தான் அதுக்கு கொடுக்கலாம் அனாவசிய செலவு செய்ய. அதுக்காகத்தான் நாங்க சிக்கனமா இருக்கிறது. அவை சிலவழிக்க விட்டா தானே அவை எங்களோட இருக்கணும். இல்லையெல்லாம் பேக்கெட்டுக்கு கொண்டு தாய் விட்ட போச்சு நீ என்றால் கதை கண்டு
1: இன்னொரு
6: பாட்டிக்கு போகக்கூடிய மாத்திட்டு போகக்கூடிய அவ்வளவு சீக்கிரமா நான் இருந்தா தான் இந்த மனசு என்னோட இருக்கும். இல்லையா அது பேக்கெட்டு தமக்கு விட்டு போயிடும். இது பத்தாத்துக்கு எல்லாரும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறபடியா கூடுதல் ஆள்கள் கணவன் தான் கவனமே தான் இருக்கணும். கேட்கறத கொடுங்க பத்து பத்து. ஆனா எல்லாத்தையும் சிலவழிச்சு போட்டு பேங்க் நிலவே வரைக்கும் அந்த பெண்கள் செய்யறோண்டு குடுத்த பேர்ல பேங்க் அடிக்க விடுவீங்க. தங்கர கிரெடிட் சரியா வச்சுக்கொண்டு புருஷருக்கு அவர் அப்பவே அப்பதான் ரோட்டுக்கு போவார். சொந்த வீடுகளை வண்டி போட்டு இந்த போல ரோட்டில் நிற்பார். அவர் பேங்க்ரப்சி அடி
7: நன்றி நன்றி.
6: போடுவான்
7: கடைக்கு போற பழங்கள் அதெல்லாம் தேவையில்லாம வந்து அழுது அப்படி எறிகிற நான் தான் கூட வந்தேன். பயம் வேண்டும் அவன் சின்ன இல்ல அதே அதே அளவுக்கு அவங்களும்
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். அனாவசியமாக செலவு செய்கிறார்கள்
8: நாங்கள் எல்லாம் ஒரு பேண்ட் பதினஞ்சு வருஷம் பாதிக்கிறோம். ஒரு 25 வருஷம் ஆனால் அதுக்காண்டி நான்
1: நிறைய அனாவசியமான செலவுகள் இருந்தால் தான் அது கொஞ்சம் அனாவசியமாக செலவு
8: செய்கிறார்கள்.
1: ஆண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் கருத்தின்படி பார்க்கலாம். நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
8: நன்றி.
1: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6222. பார்க்கும் பொழுது ஆண்களா பெண்களா என்று பார்க்கும் பொழுது இரண்டு தரப்பிலுமே செலவுகள் இருக்கிறது தான் பார்க்கலாம். அதை பற்றி இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசியின் 4664 4642 2 2. அடுத்து அழைக்கவிருக்கும் பாடல் வந்து 6 திரைப்படத்திலிருந்து திப்பு மற்றும் சுமங்கலியின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 12:36.

0: செலவழிக்க மாட்டார்கள். பெண்கள் தங்களுக்காண்டி செலவழிப்பார்கள், ஆண்கள் பொதுவாக செலவழிப்பார்கள், பொதுப்படியாக
1: செலவழிப்பார்கள்,
0: தங்களுக்காண்டி செலவழிப்பார்கள். ஆண்களிடம் பொது நிலம் இருக்கும், ஆனால் எந்த எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் பார்க்கணும். மற்றது சாடிக்கேத்த முடியாதான் இருக்கும். அங்கே எப்படி கணவன் செலவழிக்க மாட்டாருன்னு சொன்னால் அங்க மனைவியும் செலவழிக்க மாட்டார். என்றால் மனைவிக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், ஆனால் அந்த இடத்தை அவர்களை அடக்கி வாசிப்பார்கள். என்றால் கணவனுக்கு பிடிக்காதுன்னு போட்டு அடக்கி வாசிப்பார்கள். ஆனா பெண்களுக்கு ஆசைகள் அதிகம், ஆனால் அவர்களுக்கு அதை செலவழிக்க ஆண்கள் இப்ப இதே மாதிரி அலோட் பண்ணிச்சினம்னு சொன்னால் பெண்கள் மிகவும் கப்பியா இருப்பார்கள். மற்றது பெண்கள் சில இடங்களிலே அவர்கள் சில பொறுப்புகள் இருந்ததுன்னு சொன்னால் இப்ப அவர்களுக்கு அந்த ஊர்ல சில சகோதரங்களை அவர்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் பெண்கள் செலவழிப்பார்கள். அவர்கள் கூடுதலா சுயநலமா தான் செலவழிப்பார்கள். இப்ப ஆண்கள் என்ன பொறுத்தவரையில பொது நலத்துடன் தான் செலவழிப்பார்கள். மற்றது ஆண்கள் தான் கூட செலவழிக்கிறார்கள். என்ன பொறுத்தவரையில நான் கூட செலவழிப்பது கூட. மற்றது இப்ப ஒரு குடும்பத்துல ஆண் கூட செலவழிக்கிறவரா இருந்தால் பெண் செலவழிக்காம இருந்தால் ஆனால் பிறகு பார்த்து பார்த்து அவர் அவரும் பழகிடுவா, ஆன மாதிரியே வந்துடுவா செலவழிக்கிறதுக்கு. அப்ப தேவைகள் எங்க இருக்கோ அது மாதிரி செலவழிக்கணும். மற்றது செலவழிக்கத்தான் வேணும். கிணறு தான் நூறும்
1: அனாவசியமாக சில பொருட்களை வாங்கி வைத்திருப்பார்கள். பாவிக்காமல் கூட சில பொருட்கள் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும், இப்ப உடுப்பு கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உடுப்பு பெண்களிடமோ ஆண்களிடமோ நிறைய உடுப்பு இருக்கும், அதை போட மாட்டார்கள். பிறகு அப்படியே இருக்கும் அது நிறைய உடுப்பு. எல்லாத்தையும் திருப்பி யார்கிட்டயாவது கொடுப்பார்கள், ஏதாவது ஒரு இது ஏதாவது செய்வார்கள். ஆனால் அது போடுவது என்பது மிகவும் கம்மியாகத்தான் இருக்கு.
0: அது என்ன பெண்கள் அப்படி சொல்லிக்கணும், அது கௌரவ பிரச்சனை. அவர்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போச்சுன்னா இப்ப கனாவில் தெரிஞ்சாக்கள் சொந்தக்காரர் எல்லாரும் பெற்றுன்னு தானே அப்ப ஒருக்கா கட்டின சாரி என்ன அடுத்த முறை கட்ட மாட்டோம். ஆனா ஆண்கள் அப்படி இல்லை, அவர்கள் ஒரு கரை கிளீனுக்கு கொடுத்து எடுத்து விட்டா சரி, மற்ற அவர்கள் ஒன்று ரெண்டு உடுப்பு தான் பெற்றிருப்பார்கள், அதே திருப்பி திருப்பி போடுவார்கள். அவருக்கு எந்த இதுவும் எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை. மற்றது பெண்கள் கெத்தா தான் இருப்பார், ஆனா அந்த இடங்கள்ல கெத்தா தான் இருக்க வேணும் பெண்கள். என்றால் தங்களுடைய இதுகளை விட்டு கொடுக்க கூடாது ஒரு காலம். அப்ப அப்படி இருந்தா தான் அவர்களுக்கும் ஒரு கௌரவம், மற்றது கணவனுக்கும் அது கௌரவம். என்றால் பெண்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சாரி கட்டி கொண்டு போனால் அந்த பிளஸ் பாயிண்ட் எல்லாம் கிடைக்கிறது கணவனுக்கு, மனைவி கிடைக்காது. அப்ப கணவனும் அதுக்கு அலோட் பண்ண வேணும். என்ன பொறுத்தவரையில
1: மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப அதுக்காக விட்டு கொடுப்பார்கள்.
0: அதுக்காண்டி விட்டு கொடுத்தே ஆக வேண்டும். அவர் இல்லாட்டி அது பிறகு அவருக்கு நேரம் சாப்பாடும் இல்லாம போனாலும் போயிடும்.
1: ஆமா, உண்மைதான். அழகாக சொன்னிருக்கலாம். உங்கள் கருத்தின்படி இப்ப ஆண்கள் தான் கூடுதலாக செலவு செய்வார்கள், ஆனால் பெண்களும் இருக்கிறார்கள், ஆனால் கூடுதலாக ஆண்கள் தான்.
0: பெண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் கணவனை பார்த்துதான் அவர்கள் சோழிப்பார்கள். அவர்கள் மற்றது அவர்கள் வளரும் இடங்களையும் பொறுத்து இருக்கின்றது. சில இடங்கள்ல இப்ப சாயுதப்பன் நல்ல செல்லமாக அவர்களை வச்சிருந்தால் அவர்களுக்கு நல்ல செலவழிக்கணும்னு மனப்பான்மை இருக்கும். ஆனா கல்யாணம் முடிச்சு வந்துட்டாருன்னு சொன்னால் சில கணவன் செலவழிக்காடி சில பேர் சொல்லுவார்கள் சாடிக்கேத்த மூடின்னு சொல்லி. அப்ப கணவனை பார்த்து அவர்களும் தங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி விடுவார்கள். அட அவருக்கு பிடிக்காது பிரயணத்துக்கு நான் சோழிப்பான் என்று போட்டு மனதுக்குள்ள ஆசையை பூட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் அது அப்படி வைத்திருக்க கூடாது என்றால் அந்த இதை காட்டாறு உள்ள மாதிரி அதை ஓப்பன் பண்ணி விட வேணும். அப்பதான் அந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். மற்றது லைஃபே ஒரு டைம் தானே, வாழ போறதே ஒரு வாழ்க்கை. அப்ப அதுக்கு கணவன் மனைவியில ஈவோ இருக்கக்கூடாது, தாராளமாக சிலவழிக்கணும். அப்ப வாழ்க்கையே நல்ல மகிழ்ச்சியாவே இருக்க வேணும்.
1: அப்ப ரெண்டு பேரும் செலவு செய்கிறார்கள், ஆண்கள் கொஞ்சம் கூடுதலாக செய்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்களும் அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள்.
0: ஆண்கள் கூடுதலாக செலவழிக்கிறார்கள், பொது உடமையாக செலவழிப்பார்கள். ஆனா பெண்கள் கூடுதலா சுயநலங்கள் கூடுதல். அவர்கள் தங்களுக்காண்டி இதழ் அதிகம் தானே, பிள்ளைகள் மற்ற தங்களுக்காண்டி தான் கூடுதலாக செலவழிப்பார்கள். ரெண்டு என்னுடைய கருத்து, இது எல்லாருடைய கருத்து ஒன்றும் இல்லை. இந்த கருத்து
1: அழகாக சொன்னீர்கள். வாழ்த்துக்கள். இணைந்து சிறப்பித்த மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2222.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது? நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: கடந்த 20 மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், ஓ CRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 GTA கிரெடிட்.
0: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD.
5: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில், வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில், கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 416-9999.
8: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
9: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
10: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
11: கலக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. ஆமாம், உங்களுடைய எல்லோருடைய கருத்துக்களும் அழகாக இருந்தது, நல்ல கருத்துக்களும் இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. ஆமாம், ஆண்கள் சரி பெண்கள் சரி இரண்டு பேருமே அனாவசியமான செலவுகள் செய்கிறார்கள், அது உண்மைதான். ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் அது வந்து உங்களுடைய பொருளாதார ரீதி கேட்ட மாதிரி நீங்கள் செலவு செய்வது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விடயங்கள். ஆனாலும் இருந்தாலுமே உங்களுடைய உடம்பை நீங்கள் பார்த்துக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வேலை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு தான் அது நன்றாக இருக்கும். அதுதான் இதில் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன ஒரு விடயம். அதை விட இரண்டு பேருமே செலவு செய்கிறார்கள், அதுதான் நிஜமான ஒரு உண்மையும் கூட. இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.

ஆமாம், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதை நீங்கள் கருத்தில் கொண்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் செலவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எச்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. 416-821-0462.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.

0: என்ன
1: என்ன,
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை, நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன்

பேசாமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை, அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute le closing jeda Pradesh chellathukku thanks.
4: Chellam illa da Selvam.
3: Sari sari.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: ஸ்பீக்கரில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று, மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 33 கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: உச்சம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
5: ஏசியா கோல்ட் இங்க்.
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
5: 416-746-27.

0: ஜி இப்படிங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்று 23 ஜூலை மாதம் 2026 வியாழக்கிழமை மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் பல்வேறு விதமான பாடல்கள் மற்றும் தகவல்கள் இன்னும் சுவைய பொருந்திய அம்சங்களுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6446-2222. இன்றைய நாளில் 5 6 வரை வளமை போல் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளாம். அதனைத் தொடர்ந்து 6 வரை அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 7 வரை வளமை போல் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளாம். 8:09 வரை உங்கள் அபிமானம் பெற்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சியும் இடம்பெற காத்திருக்கின்றன. 4 பொழுதுகள் இனிய பொழுதாக அமைய இருக்கின்றன. வளமை போல் சிஎம்ஆர் தமிழ் எச்டி நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகின்றோம். 416-6444-2222. இடைவிடா இசைமலையுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். தொடர்ந்து தமிழ் எக்ஸ்பிரஸ் உடன் இணைந்திருக்கிறார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மணித்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Avali News.
2: கல்வி பொதுத் தராதர உயர்ந்த பரீட்சை 2 மாதங்கள் ஒத்திவைக்குமாறு கோரி மாணவர் தரப்பினர் தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்காது தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2020 தொடக்கம் தற்போது வரை பல்கலைக்கழக கட்டமைப்பில் பகுதி விதை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 106 பேர் காயமடைந்துள்ளனர் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணி அமரசூரிய தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கில் புதிதாக அபிவிருத்தி அடைந்து வரும் கடற்கரை பகுதிகளை பாதுகாக்க உடனடி மற்றும் அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துக் கொண்டார். பிலிப்பைன்ஸின் மணிலா நகரில் நடைபெறும் 33வது ஆசிய பிராந்திய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தையின் முக்கிய நிகழ்வுகளுக்கு இடையே இலங்கையின் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் தஹேரத், இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர் கலியூர் ரஹ்மான் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சிறைச்சாலை கட்டளை சட்டத்தில் அரசியல் கைதி என்ற பதத்துக்கு எத்தகைய பொருள் கோடலும் வழங்கப்படவில்லை என்றும், நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அரசியல் கைதிகள் என்று எவரும் சிறைப்படுத்தப்படவில்லை என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். டெல்லியில் நீட் தேர்வு வினாத்தால் கசிவுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் தலைநகரில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்றும் மூடப்பட்டுள்ளன. பிரதமரின் விரைவு நீதிமன்ற அறிவிப்பை ஏற்க மாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கரப்பான்பூச்சி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயக திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானதைத் தொடர்ந்து திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். டெல்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் கத்தி வாள் போன்ற பயங்கர ஆயுதங்களை கொண்டு பாதுகாப்பு படையினரை போராட்டக்காரர்கள் சிலர் தாக்கியதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் காவல்துறையால் சமீபத்தில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து விசாரித்து வருவதால் சாட்சிகள் முன்வருமாறு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சுதந்திர விசாரணை அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வடகிழக்கு அமெரிக்கா மற்றும் கனடாவை உள்ளடக்கிய ஒரு ஏரியில் ஒரு மீனிடமிருந்து மற்றொரு மீனுக்கு பரவக்கூடிய பழுப்பு நிற புல்ஹெட் கொளுத்தி மீன்களில் காணப்படும் ஒரு அரிய வகை தோல் புற்றுநோயை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் என்று நேச்சர் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு தெரிவிக்கின்றது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஜெனட்ரிக் மருந்துகளுக்கு 2028 ஆகஸ்ட் 1 முதல் 100% இறக்குமதி வரி விதிக்கப்படும் எனவும், ஓராண்டுக்கு பிறகு இந்த வரி 200% உயர்த்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் மீது தொடர்ந்து 12வது இரவாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணை தங்களுக்கு தேவையில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் புதன்கிழமை அறிவித்தார். அதிகரித்து வரும் சீன ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் இந்தோ பசிபிக் நாடுகளை ஒன்றிணைக்கும் சமீபத்திய ஒப்பந்தத்தில் நியூசிலாந்து புதன்கிழமை பப்புவா நியூகினியாவுடன் ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. தென்சீன கடற்பகுதியில் சர்ச்சைக்குரிய ஸ்காப்ரோ ஷோல் பகுதிக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படும் 2 பிலிப்பைன்ஸ் கப்பல்களை தங்களது கண்காணிப்புக்கு பிறகு வெளியேற்றியதாக சீனா இன்று தெரிவித்துள்ளது.

0: நிர்கள்சியமார் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவது நேர இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கமா சார், நான் மதன் வைக்கின்றேன். நலம் இருக்கிறீங்களே?
0: நலம் மதன், நன்றி. என்ன பாடலோட வந்தீங்க?
1: இன்றைக்கு இந்த பாட்டு கேட்போம், முதல் முதலாய் ஒரு மல்லி. அந்த பாட்டு
0: முதல் பாடல் என்பதா? முதல் முதலாய்,
1: முதல் முதலாய். சரி,
0: பாடல் ஒலிக்கு நன்றி மதன்.
1: நன்றி பாடல், நன்றி வாசன், நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியுடன் இணைந்திருக்க நேரம். இன்றைய நாள் பல்வேறு விதமான விடயங்கள் மற்றும் தகவல்கள், பாடல்கள் இன்னும் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்பு நிகழ்ச்சிகள். 8 மணி தொடக்கம், 9 மணி வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சி என்று இன்றைய நாளிலும் நீர்கள் 4 மணி பொழுதை இனிய பொழுதாக மாற்ற இருக்கின்றீர்கள். அழையுங்கள். 416-6444-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து பாடல்கள் விரும்பி கேட்கலாம். எங்களது நிகழ்ச்சிகளில் நீர்கள் இணைந்து கொண்டு நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களது வினாக்களுக்கான உங்களது விடைகளுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். இப்படி இந்த 4 மணி பொழுதுகளும் இனிய பொழுதாக மாற இருக்கின்றன என்பதை மறந்துவிடாதீர்கள். தொடர்ச்சியாக பயணிப்போம்.

0: இதய துடிப்பு
1: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 4167002222 j.ca.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
0: இதய துடிப்பு சுயமா தமிழ் HD.
1: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நிறைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் சரண் பேசுறேன்.
0: ஓ எஸ் பி சரண் வாருங்கள். வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் நலம், நன்றி. நீங்க நலந்தானே?
1: ஓ நலமா இருக்கிறேன். நான் இந்த எங்க ரிசர்வேஷன்ல பட்டி தொட்டி எல்லாம் ஒரு கிட்ட பாடல் உண்டு. பருத்தி இருக்கையிலே என்ன பலநாடும் பார்த்த மச்சான், ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தால் ஆகாதோ, ஓடித்தான் வந்திருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தான். நல்லா இருக்கும் படம்
0: பாட்டு. சங்கர் கணேசன் இசையில ஒரு வேற.
1: சங்கர் கணேசன் இசையில அந்த நிலங்கள்ல அது நான் விரும்பி கேட்ட பாட்டு. அதனால
0: அது அந்த ஐஸ் பழ வேன்ல போட்டு கொண்டு வருவீனும் அந்த காலம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு?
1: நன்றி.
0: நேரம் 5:20. நேர்களை இப்பொழுது இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டம் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் ஆரம்பித்த போராட்டம் இப்போது வைத்த தீ இப்போது மிகப்பெரிய தீயாக பரவத் தொடங்கி இருக்கின்றது. பல போராட்ட வடிவங்களாக இது மாறி இருக்கின்றது என்ற வகையில் இப்போது இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று என்சி அணியினர் எவ்வாறு இலங்கை இந்திய இலங்கை நேபாளம் போன்ற பல நாடுகளில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக பல்வேறு விதமான பாரிய போராட்டங்கள் இடம்பெற்றனவோ அதை நினைவூட்டுகின்ற வகையில் இந்த போராட்டம் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. லட்சக்கணக்கான மாணவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. என்னவென்றால் அந்த மீட் தேர்வு வினாத்தால் கசிவு அது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல என்பதை ஒரு சாதாரண பிரச்சனையாக அரசாங்கம் எடுத்துக்கொண்டதாகவும் இதனால் அந்த நீட் தேர்வு தொடர்பான பல்வேறு விதமான கோரிக்கைகள் குறிப்பாக நீர் தேர்வை நிறுத்த வேண்டும் போன்ற பல்வேறு காரணங்களை முன்வைத்து இந்த போராட்டம் ஆரம்பித்து இப்போது அது கடுமையான அரசியல் போராட்டமாக அரசியல் மாற்றத்துக்கான போராட்டமாக உருவெடுத்திருக்கின்றது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி இப்போதும் பொதுமக்களுக்கு ஒரு உரையினை நிகழ்த்தியிருக்கின்றார். அவரது உரையில் இளைஞர்களின் கனவுகளுடன் விளையாடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தப்பிக்க முடியாது என்று இப்போது ஒரு எச்சரிக்கையினையும் விடுத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களை பெற்றிருக்கின்றன. அதேவேளை நாளைய தினம் தமிழகத்தில் சீமான் தலைமையில் நீர்த்தேர்வு தொடர்பான அந்த நீர்த்தேர்வுக்கு எதிரான நீர்த்தேர்வை நிறுத்தக்கோரி மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற காத்திருக்கின்றது. நேரம் இப்பொழுது சரியாக 5:22. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் 6 மணி வரை இணைந்திருக்கிறார்.

0: ஆமாம், அந்த பாடல் ஆட்டுக்கார அலமேல் ஆர் தியாகராஜன் நடிப்பில் வெளிவந்தது. 77 சிவகுமார் மற்றும் ஸ்ரீப்ரியா ஆகியோரது நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம், வெள்ளி விழா திரைப்படம் என்று சொல்வார்கள். அந்த வெள்ளி விழா சங்கர் கணேசின் இசையில் TMS மற்றும் பி சுசீல் ஆகியோரது குரல்களில் பாடலொலி தோய்ந்த நேரம் 5:27.
1: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 4168970919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 4168970919.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
0: எஸ்பி சரண் விருப்பத்தில் ஆட்டுக்கார அலமேலு சங்கர் கணேஷ் கரி காம்போஜி ராகத்தை தந்த அந்த பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்து நேரிணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம், தவம் பேசுகிறேன்.
0: நலம் தவம், நன்றி. நீங்கள் எப்படி?
3: நாங்கள் நல்ல சுகமா உங்களை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு சந்தோஷமா பொழுது போய்கொண்டு காலையில நல்லா இருக்கு கேட்டு இருக்கோம்.
0: சரி, வீட்டுல இருக்கிறீங்களோ தொழிலோடு இருக்கிறீங்க?
3: வேலை வேலை வீட்டுல இருந்தே இருந்தா ஐயோ ஏன் பரவியல், வீட்டுல இருக்க முடியுமா?
0: அது கனடாவில் இருந்த
3: ஒரு ஒரு மணி நேரம் வீட்டு என்ன போதும். நான் தொடர்ந்தாலே நிக்கிறேன், நான் தெரியல, நான் டச் ஒரு ஆள் தானே தொடர்ந்தாலே நிக்கிறேன்.
0: சரி சரி.
3: அப்புறம் என்ன எனக்கு இந்த படம் என்ன பிரியசாகி படத்திலேருந்து முதன் முதல் பார்த்தேன் உன்னை, முழுவதும் இழந்தேன் என்னை, ஒரு அருமையான சூப்பர் பாடல்ன்னு ரொம்ப நாளாச்சு கேட்டு, நீங்க தூசி தட்டி போடுவோம் கேட்டு அதோட இந்த பாட்டு ஞாபகத்துக்கு காரணம் முதல் நேர் அதில் முதன் முதல் சுவங்கினாரோ
0: எனக்கும்
3: எனக்கும் அப்படி அப்படி அந்த வரியிலேருந்து ஒரு பாட்டை பிடிப்பு பண்ணி இதை இந்த பாட்டு ஞாபகம் வந்து நல்ல பாடல் உண்டு, வந்த காலத்துல விரும்பி கேட்கிற பாடலும் உண்டு. அப்ப இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து கேட்போம், இனி அடிக்கடி இந்த நேர்கள் இந்த பாட்டை கேட்பேன் நம்பிக்கையோட பாடல ஒளிபரப்பவும். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம். நன்றி தவம். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நேரம் 5:30. நேர்கள் CMR தமிழ் HT-யின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401-க்கு அருகில் Belfield and Highway 27-இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா 416-834-5753 Lotus Funeral and Cremation.com.
0: நேர்களை, அக்ஷா அல் அக்ஷா பள்ளிவாசல் வளாகத்துக்குள் 1300 ஸ்டேலிய குடியேற்றவாசிகள் அத்துமீறி புகுந்து அட்டகாசம் புரிந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆக்கிரமிப்புக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் அமைந்துள்ள இஸ்லாமியர்களின் 3வது புனித தலம் என்று சொல்லப்படுவது அல் அக்ஸா பள்ளிவாசல். அந்த வளாகத்துக்குள் 1300க்கும் மேற்பட்ட ஆஸ்திரேலிய குடியேற்றவாசிகள் அத்துமீறி நுழைந்திருக்கின்றார்கள். யூதர்களின் பாரம்பரிய திசாவிய வழிபாட்டு தினத்தை முன்னிட்டு ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையினரின் பலத்த பாதுகாப்புடன் அவர்கள் இந்த அத்துமீறலில் ஈடுபட்டிருப்பதாகவும், இந்த வழிபாட்டின் போது ஆஸ்திரேலிய போலீசார் குடியேற்றவாசிகளை பெரிய குழுக்களாக பள்ளிவாசல் வளாகத்துக்குள் நுழைய அனுமதித்தார்கள் என்றும், அதே நேரத்தில் பள்ளிவாசலின் நுழைவாயில்கள் மற்றும் ஜெருசலமின் பழைய நகரப்பகுதிகளில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தனர் என்றும், இதனால் தொழுகைக்காக வரவிருந்த உள்ளூர் பாலஸ்தீன வழிபாட்டாளர்கள் பலர் பள்ளிவாசலுக்குள் நுழைய முடியாமல் தடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இது ஆஸ்திரேலியர்கள் இப்போது பாலஸ்தீன எருசல பிரதேசத்துக்குள் அட்டகாசம் செய்து பள்ளிவாசலுக்குள் நுழைந்த ஒரு மத்திய கிழக்கு பிராந்திய பரபரப்பான தகவலை நாங்கள் இந்த வேளையிலே உங்களுக்கு பகிர்ந்திருந்தோம்.

0: ஒலித்தோம் இந்த பாடல். பிரிய சகி திரைப்படத்தில் கே எஸ் சித்ரா குரலில் பரத்வாஜ் ஒரு சங்கராபரண ராகத்திலே மட்டமைத்த அந்த பாடல். இந்த வேளையில் தவம் விருப்பத்தில் ஒலித்தோம். இந்த நேரம் 5:37 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றேன்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம். நலம் பவான், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா? நீங்களும் சேர்ந்துதான் கலக்கணும், என்னோட சேர்ந்து, நேர்களும் சேர்ந்துதான் கலக்கணும். என்ன பவான், நேர்கள பாட்டு, நேர்கள விடைகள் எல்லாம் இருக்கு இல்லை? என்ன பாடல் இன்றைக்கு?
1: எனக்கு வந்து பாட்டு படிச்சேன்.
0: யார நினைச்சு பாடுவீங்கள்? சரி, பாடலுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்த வைக்கு பவான், அது வென்கூவர் பவான். நாங்கள் அந்த பாடல் அடுத்து ஒலிக்க இருக்கின்றது. செம்மணியில் பல்வேறு விதமான எலும்புக்கூடுகள் இப்போது புது புது வகையில் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அண்மையில் நேற்றைய தினம் மலைக்கவசத்துடன் எலும்புக்கூடு ஒன்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புலைகுதியில் இன்றைய அகழ்வாய்வில் மலைக்கவசத்துடன் ஒரு சிறுவனுடைய எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. குறித்த எலும்புக்கூட்டின் கால்பகுதியில் காலுறையும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த எலும்புக்கூட்டினை சூழ மரப்பலகை உக்கிய நிலையில் காணப்படுகிறது. அதன்படி அந்த பலகை சவப்பெட்டியாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இப்படி பல்வேறு விதமான புதிய புதிய தகவல்கள் பலவற்றை செம்மணி புதைகுழி இப்போது வெளிக்கொண்டு வந்த வண்ணம் இருக்கின்றது. உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதைத் தொடர்ந்து 750 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட அதிவிசேட சாராய போத்தலின் விலை 20 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை. அந்த விலை அதிகரிப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுவாக இவ்வாறான மதுபானங்களின் விலைகள் பட்ஜெட்டுடன் தான் அதிகரிக்கப்படுவதென்று இப்போது திடீரென்று அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற. அதேவேளை சதோச நிறுவனம் அத்தியாவசிய பொருட்கள் 11க்கான விலைகளை மிக குறைவான விலையில் அல்லது மலிவான விலையில் விற்பதற்கான முடிவு ஒன்றை எடுத்திருக்கின்றது. நாட்டில் வாழுகின்ற பல்வேறு விதமான பலதரப்பட்ட மத்தியதர தாழ் வருமானமுடைய மக்களது நலனை அடிப்படையாக கொண்டு சத்தோச பல்வேறு பொருட்களுக்கு, அத்தியாவசிய பொருட்களுக்கு விலை குறைப்பை மேற்கொண்டிருக்கின்றது. ஜப்பான் எல்ஆர்டி ரயில் திட்ட இழப்பீடு தாமதமாகி வருவதாக சொல்லப்படுகின்றது. வட்டிப்பணமும் கூறுகிறதான் ஜப்பான். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் செயற்படுத்தவிருந்த கொழும்பு இலகு ரயில் திட்டம் பின்னர் ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வழங்க வேண்டிய இழப்பீட்டை தாமதமாக செலுத்தியதற்காக அதற்கான வட்டித் தொகையையும் ஜப்பான் இலங்கை அரசிடம் கோரியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறித்த திட்டம் சுமார் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமை ஜைக்கா நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட இருந்தது. நேற்று பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா இந்த திட்டம் ரத்து செய்தமையால் இதுவரை 189.7 மில்லியன் ஜப்பான் ஜென் இழப்பீடு 3 தவணைகளில் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்படி இலங்கை அரசாங்கம் பல செயல் திட்டங்களை செய்ய முடியாமல் பணங்களை அல்லது திட்டங்களை மீள அனுப்பியதனால் பல்வேறு விதமான நட்டகேடுகளை அந்த நாடுகளுக்கு இவ்வாறு தொடர்ச்சியாக வழங்கிய வண்ணம் இருப்பது நேர்கள் அறிந்தது.

0: அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில் இருந்த அந்த பாடல் எஸ்பிபி குரலில் வன்குவர் பவான் விருப்பத்தில் ஒழித்தோம். இந்த நேரம் 5:47.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. Smart Restoration.

0: நேர்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். இப்பொழுது அடுத்த நேர இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம், கமல் பேசுறேன். வாசன், எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ, நலம் நலம் கமல், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கிறோம். எங்களுக்கு பழைய பாடல் உண்டு தாங்க, எங்க இடைக்காலத்து பாடல் உண்டு. சிவியும் சுசிலா மறிச்ச திருப்பேரில் வரும் சிலையோ, அந்த பாடல்.
0: நான் வாழ வைப்பேன்,
1: நான் வாழ வைப்பேன்.
0: சரி, அந்த பாடல் ஒலிக்கு நன்றி கமல். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ரெனால்ட் சாய்க்கிறேன்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: ஒளியிலே தெரிவது தேவதையா.
0: அழகி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வரும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
2: நன்றி. நன்றி
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம், நான் நம்பி இருக்கிறேன்.
0: நம்பி வாருங்கள். வணக்கம், எப்படி
3: இருக்கிறீங்க?
0: நலம் நலம். பயணம் எல்லாம் ஆயத்தமா? நீங்கள்
3: வானிலையில
0: என்ன நம்பி பயணம் போறாருன்றா தெரியத்தானே நேர்களுக்கு. காணையில காணையில்.

0: அப்படி ஒன்றும் தெரியக்கூடாது.
1: சரி, நானே சென்று பாருங்க. அங்கே தாரணி அங்கே இருந்தெல்லாம் பாடல் அங்கே விட்டு அங்கே வா பத்துக்கு பத்துக்கு எல்லாம் வாக்களிச்சு
0: போன சிவகளை பார்த்து நான்
1: ரயில்கள் பஸ்ஸுகள் எல்லாம் போய்க்க கேட்டுக்கொண்டிருக்கிறார் சிஎம்ஆர். நிறைய நேர்கள் இலங்கையில இருந்து கேட்கலாம்
0: எங்களோட நான் நெஞ்சான்
1: கேட்கிறேன்.
0: காதுகளை போட்டுட்டா
1: டவுன்லோட் பண்ணி கொண்டு போய் கேளுங்க. என்ன பாடல்
0: உங்களுக்கு?
1: நன்றி, நிகழ்ச்சியில் இருந்தமை.
0: நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம். நிலமா இருக்கிறீங்களா?
1: நிலம் நிலம் இது என்ன? அதுதான் இப்ப அடிக்கடி குளிருது, மழை பெய்யுது, கோடையில முதல் நேர வார குகதாஸ் இப்ப வார பாருங்க. இத்தனை மணிக்காண்டு
2: இப்ப ஒரு அலுவலா போயிட்டேன், போயிட்டு வேற லேட்டா போச்சு. இப்ப வந்து குளிக்காம உங்க இதுல இறங்கினா குளிப்பே நிலவா.
1: சரி சரி, என்ன பாடல்?
2: எனக்கு நிற்கட்டுமா போகட்டுமா நீல கருங்குயிலே.
1: நீங்க நிக்கணும், நின்று கேளுங்க பாட்டை.
2: ஆமா, எதுவுமே நிற்போம்.
1: சரி, நன்றி.
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேரையும் இணைத்து பயணிப்போம். இப்பொழுது என்னொரு நேர் இணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம் மூர்த்தி, எப்படி இருக்கீங்க?
1: ஓ நலம் மூர்த்தி, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா? சரி, என்ன பாடல்?
3: எனக்கு அண்ணா நீயும் நானும் அந்த பாட்டு கௌரவத்தியா.
1: சரி,
3: அந்த பாட்டு. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு அந்த பாடல் ஒலிக்கும். நேர்கள் உங்களது பாடல்களை மீண்டும் 7 மணியிலிருந்து விரும்பி கேட்கலாம். 7 மணி தொடக்கம் 8 மணி வரை விரும்பி கேட்கலாம். இப்பொழுது இணைத்து கொண்ட நேர்களது பாடல்கள் 6 மணியிலிருந்து 7 மணி வரை எங்களது நில் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியினிடையே ஒளிபரப்பாகும். இப்பொழுது திருத்தேரில் வரும் சிலையோ பாடல் கேட்டார். நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திலிருந்து எங்களது நேயர் கமல் விருப்பத்தில் அந்த பாடல் வருகிறது.

0: அது நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு குழு. இப்படி ஒரு குழு இணைவது மிக அருமையாக இருக்கும். சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, ரஜினிகாந்த், இப்படி ஒரு நடிகர் பட்டாளம், இவர்களுடன் யோகானந்த் அவர்தான் இயக்கினார் திரைப்படத்தை. இசைஞானி இளையராஜா, எஸ்பிபி, பி சுசீலா, கண்ணதாசன், அப்படி அத்தனை நட்சத்திரங்களும் ஒன்றாக இணைந்து தந்த ஒரு மோகன ராகம். இசைஞானி இளையராஜா பாடல்களில் மிக பெருமளவில் கல்யாணி, மோகனம், மாயா, மாலவ, கவுல இந்த ராகங்கள் இடம் பிடித்திருக்கு. கீரவாணி, கீரவாணிக்கும் பஞ்சமில்லை என்ற வகையில் இப்போது அது மோகன ராகத்தில் பாடல் கமல் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:57. நேர்களை, இந்த வேளையில் பல்வேறு நாடுகளிலும் இப்போது காட்டுத்தீ மிக வேகமாக பல்வேறு விதமான அச்சங்களையும் அபாயங்களையும் ஏற்படுத்திய வண்ணம் இருக்கின்றது. கனடாவில் ஒன்டாரியோ மாகாணம் வரலாறு காணாத மோசமான காட்டுத்தீவு பேரழிவை எதிர்கொண்ட ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மாறியிருக்கின்றது. 190 மேற்பட்ட தீ விபத்துக்கள் பதிவாகி இருக்கின்ற அதேவேளை அடர்ந்த புகை பரவி காற்றின் தரம் மிக மோசமாக பாதிப்படைந்தது. அவசர பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன. இது தண்டர்பே உள்ளிட்ட பல பகுதிகளில் புகைமூட்டம் காரணமாக வானம் ஓரேஞ்ச் மற்றும் மஞ்சள் நிறமாக மாறிய பல அவலங்களை நாம் சந்தித்திருந்தோம் இந்த ஆண்டில். அது மட்டுமல்ல, பொதுமக்கள் பலர் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று, அவசியமின்றி வெளியில் செல்லும்போது முகக்கவசம் அணியுமாறு பல எச்சரிக்கைகள் விடப்பட்டது. பழங்குடி பகுதி மக்கள் உடனடியாக பாதுகாப்பு இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டார்கள். இப்படி கனடா அல்லோலகல்லோலப்பட்டது போல அருகில் இருக்கக்கூடிய எங்களது அண்ணன் நாடு வட அமெரிக்கா, பொதுவாக கனடாவின் 850 காட்டுத்தீ சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, சிறியதும் பெரியதுமான. அமெரிக்க நாட்டில் கனடா எல்லைக்கு அருகிலுள்ள மினசோட்டா மாகாணத்தில் காட்டுத்தீ கட்டுப்படுத்துவதற்கான அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. கனடா காட்டுத்தீயின் அடர்புகை அமெரிக்காவின் நியூயார்க், போஸ்டன், வாஷிங்டன், டிசி போன்ற நகரங்களில் காற்றின் தரத்தை மிக மோசமாக பாதித்ததாகவும், அந்த பாதிப்பின் காரணமாக இப்போது எழுச்சி கொண்டு கோபம் கொண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது நாட்டுக்குள் காட்டுத்தீயை விட்டது யார், நீங்கள்தான் என்று சொல்லி 50 வரிகளை சில பொருட்களுக்கு விதித்திருப்பதும் மேற்கள் அறியாதது அல்ல. இதேபோல ஐரோப்பிய நாடுகளிலும் பல்வேறு விதமான, இனி நாங்கள் வானத்துக்கும் ஆகாயத்துக்கும் எல்லை போட வேண்டும், இப்படியெல்லாம் வரி விதிக்க வழிகிட்டால் ஆகாயத்துக்கு வானத்துக்கு எல்லை போட இயலாது என்று கவிஞர்கள் சொல்வார்கள். ஆனால் கனடா வெகு விரைவில் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடையிலே எல்லை போட வேண்டி வரும். ஐரோப்பிய ஒன்றிய வரலாற்றிலேயே மிக மோசமான 2வது காட்டுத்தீ பருவமாக இந்த கோடை காலம் மாறியிருக்கின்றது. குறிப்பாக பிரான்ஸ் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள காடுகளில் தீ வேகமாக பரவியதால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் முகாம்களில் இருந்தும் வீடுகளிலிருந்தும் அவசரமாக வெளியேற்றப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றது. தீயணைப்பு வீரர்கள் சிலர் இதில் பலியாகிய சம்பவங்களும் இடம்பெற்றது. அதேபோல் தற்போது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் மகளிர் அணி மற்றும் ஆண்கள் அணி இரண்டிலும், 2023 மகளிர் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியிலும் உலகக்கிண்ணத்தை வெற்றி கொண்ட நாடு ஸ்பெயின். அதேபோல் 2026 இப்போது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் கிண்ணத்தை வெற்றி கொண்ட நாடு ஸ்பெயின். அப்படி பல பேர்களை உலக அளவில் சம்பாதித்திருக்கக்கூடிய ஸ்பெயின் நாட்டிலும் இந்த காட்டுத்தீ விட்ட பாடில்லை. ஸ்பெயின் நாட்டையும் காட்டுத்தீ விட்ட பாடில்லை. அதன் தலைநகர மெட்ரிட் மற்றும் பிற பகுதிகளில் பரவி வருகின்ற கட்டுப்பாடற்ற காட்டுத்தீயால் பல நகரங்கள் முழுமையாக காலி செய்யப்பட்ட அவல நிலைகள் அங்கு ஏற்பட்டன. அதைவிட சப்பாத்துக்கால் நாடு என்று அழைக்கப்படுகின்ற இத்தாலி நாட்டின் மிக கீழே இருக்கக்கூடிய ஒரு தீவு சிசிலி தீவு என்று சொல்லப்படும். அந்த சிசிலி தீவில் 100 காடுகள் புல்வெளிகள் தீக்கிரையாகி இருக்கின்றன. 1000 தீயணைப்பு படையினர் தீயை அணைக்க தொடர்ச்சியாக போராடி வருவதாக சொல்லப்படுகின்றது. அதேபோல் இத்தாலியில் பொதுவாக எரிமலை, விசூவியஸ் போன்ற எரிமலைகள்லாம் மிக பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்துவது உண்டு. ஆனால் இப்போது அங்கு இந்த காட்டுத்தீயும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. விசுவிய எரிமலை, எட்னா எரிமலை போன்ற எரிமலைகள்தான் அங்கு அதிகளவு தாக்கங்களை ஏற்படுத்துவதுண்டு. துருக்கி நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள பகுதிகளிலும் காட்டுத்தீ பரவியதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கிரேக்கம், போர்த்துக்கல் மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளிலும் கோடைக்கால வெப்பத்தால் காடுகள் மற்றும் நூற்றுக்கணக்கான வீடுகள் தீயில் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆப்பிரிக்க நாடுகளும் தப்பிக்கவில்லை. ஆப்பிரிக்க நாடுகளிலும் இவ்வாறான காட்டுத்தீகள் வேகமாக பரவி இருக்கின்றன. ஐரோப்பாவில் கருங்காடுகள் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய காடுகள் இருக்கின்றன. அந்த காடுகள் அந்த ஐரோப்பிய நாட்டின் சுவாச பைகள் என்று அழைக்கப்படும். எவ்வாறு ரஷ்யாவில் ஊசியிலை காடுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த டன்ரா காடுகள் மிக நீளத்திற்கு காணப்படுகின்றதோ, அதே போல ஐரோப்பிய நாடுகளில் இந்த கருங்காடுகள் மிக முக்கியமானவை. அந்த கருங்காடுகளும் இந்த காட்டுத்தீயினால் மிக பெருமளவு மோசமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறு காட்டுத்தீ இப்போது மிகப்பெரிய இயற்கை பேரிடராக உலகம் முழுவதும் தனது உக்கிர தாண்டவத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Avali News.
2: கல்வி பொதுத் தராதர உயர்தர பரீட்சையை 2 மாதங்கள் ஒத்திவைக்குமாறு கோரி மாணவர் தரப்பினர் தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்காது தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2020 தொடக்கம் தற்போது வரை பல்கலைக்கழக கட்டமைப்பில் பகுடி விதை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 106 பேர் காயமடைந்துள்ளனர் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹருணி அமரசூரிய தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கில் புதிதாக அபிவிருத்தி அடைந்து வரும் கடற்கரை பகுதிகளை பாதுகாக்க உடனடி மற்றும் அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துக் கொண்டார். பிலிப்பைன்ஸின் மணிலா நகரில் நடைபெறும் 33வது ஆசிய பிராந்திய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தையின் முக்கிய நிகழ்வுகளுக்கு இடையே இலங்கையின் வெளிவிவகார, வெளிநாட்டு, வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத், இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர் கலியூர் ரஹ்மான் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சிறைச்சாலை கட்டளை சட்டத்தில் அரசியல் கைதி என்ற பதத்துக்கு எத்தகைய பொருட்கோடலும் வழங்கப்படவில்லை என்றும், நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அரசியல் கைதிகள் என்று எவரும் சிறைப்படுத்தப்படவில்லை என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். டெல்லியில் நீட் தேர்வு வினாத்தால் கசிவுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் தலைநகரில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்றும் மூடப்பட்டுள்ளன. பிரதமரின் விரைவு நீதிமன்ற அறிவிப்பை ஏற்க மாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கரப்பான்பூச்சி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானதைத் தொடர்ந்து திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். டெல்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் கத்தி வாள் போன்ற பயங்கர ஆயுதங்களைக் கொண்டு பாதுகாப்பு படையினரை போராட்டக்காரர்கள் சிலர் தாக்கியதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் காவல்துறையால் சமீபத்தில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து விசாரித்து வருவதால் சாட்சிகள் முன்வருமாறு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சுதந்திர விசாரணை அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வடகிழக்கு அமெரிக்க மற்றும் கனடாவை உள்ளடக்கிய ஒரு ஏரியில் ஒரு மீனிடமிருந்து மற்றொரு மீனுக்கு பரவக்கூடிய பழுப்பு நிற புல்ஹெட் கொளுத்தி மீன்களில் காணப்படும் ஒரு அரிய வகை தோல் புற்றுநோயை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் என்று நேச்சர் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு தெரிவிக்கின்றது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஜெனட்ரிக் மருந்துகளுக்கு 2028 ஆகஸ்ட் 1 தேதி முதல் 100% இறக்குமதி வரி விதிக்கப்படும் எனவும், ஓராண்டுக்கு பிறகு இந்த வரி 200% உயர்த்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் மீது தொடர்ந்து 12வது இரவாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணை தங்களுக்கு தேவையில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புதன்கிழமை அறிவித்தார். அதிகரித்து வரும் சீன ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் இந்தோ பசிபிக் நாடுகளை ஒன்றிணைக்கும் சமீபத்திய ஒப்பந்தத்தில் நியூசிலாந்து புதன்கிழமை பப்புவா நியூகினியாவுடன் ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. தென்சீன கடற்பகுதியில் சர்ச்சைக்குரிய ஸ்காப்ரோ ஷோல் பகுதிக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படும் 2 பிலிப்பைன்ஸ் கப்பல்களை தங்களது கண்காணிப்புக்கு பிறகு வெளியேற்றியதாக சீனா இன்று தெரிவித்தது.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்களை கருப்பு ஜூலாய் என்பது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு மாபெரும் கலவரம் என்று சொல்லலாம். உயிரிழப்புகள், சொத்து அழிவுகள் என்று மிகப்பாரிய அழிவுகளை தென்னிலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்துவிட்ட ஒரு திட்டமிட்ட இன அழிப்பு நடவடிக்கையாக இது சொல்லப்பட்டது. பல ஆயிரக்கணக்கான மனித உயிர்கள் பறிபோன அதே வேளை கோடிக்கணக்கான மதிப்புள்ள தமிழர்களின் உடைமைகளும் தீக்கிரையாக்கப்பட்டன. கொழும்பிலும் நாட்டின் பிற பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். இழப்பு 4000 விட மிக அதிகமாக எகிறி சென்றது. ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களுக்கு சொந்தமான வீடுகள், கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு எரியூட்டப்பட்டன. வாழ்வாதாரங்களை இழந்த லட்சக்கணக்கான தமிழர்கள் நாடற்றவர்களாகி முகாம்களிலும் வடகிழக்கு பகுதிகளுக்கும் அகதிகளாக வெளியேற்றப்பட்டார்கள். தமிழ் வணிகர்களின் மூலதனம் முழுமையாக அளிக்கப்பட்ட அவர்களின் பொருளாதாரம் பல ஆண்டுகளுக்கு பின் தள்ளப்பட்டது. இலங்கையில் இனங்களுக்கிடையான நம்பிக்கை முற்றிலும் சிதைந்து நீண்டகால உள்நாட்டு போருக்கு இந்த வன்முறை முக்கிய திருப்பு முனையாக அமைந்ததென்றால் அது மிகையல்ல.

ஈழத் தமிழர்களிடையே கொந்தளிப்பு மிக்க இன விடுதலை போராட்ட வரலாற்றில் மிக மோசமான வன்முறை புயல் முதன் முதலில் வீசிய 1983 இனக்கலவரத்தின் 43 நிறைவில் இப்போது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அரச பயங்கரவாத வன்முறையும் அதற்கெதிரான தமிழ் போராளிகளின் தீவிரவாதமுமாக தமிழர்களிடையே விடுதலை போராட்டம் ஆயுத வழிக்கு திரும்பிய காலகட்டத்தில் வன்முறை புயல் முதன் முதலில் மோசமாக வீசியது 1983 தான். ஜூலை மாதம் 23 முன்னிரவில் யாழ்ப்பாணம் பெலாலி வீதி திருநெல்வேலியில் விடுதலை புலிகள் நடத்திய கன்னிவெடி தாக்குதலில் தொடர் நிகழ்வுகளாக இனக்கலவரம் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்துவிடப்பட்டது. தமிழர் பிரச்சினைக்கு இராணுவ ரீதியிலான அடக்குமுறையை ஒரே வழி என உறுதியாக நம்பியிருந்த சிங்கள ஆட்சியாளர்களின் நம்பிக்கையை சிதைக்கும் விதத்தில் நடந்த அந்த அதிரடி தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியாத ஆட்சியாளர்கள் தெற்கில் அப்பாவி தமிழர்கள் மீது இனக்கலவரத்தை திட்டமிட்ட முறையில் கட்டவிழ்த்து விட்டார்கள். மிக மோசமாகவும் கொடுமையானதாகவும் குரூரமானதாகவும் அந்த இனக்கலவரம் திட்டமிட்ட வகையில் நடந்தேறியது. 4000 மேற்பட்ட தமிழர்கள் காட்டு மிராண்டித்தனமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். தமிழர்களுக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான வீடுகள், கடைகள், கட்டிடங்கள், கைத்தொழில் வளாகங்கள், சினிமா தியேட்டர்கள், எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எரித்து தரைமட்டமாக்கப்பட்டன. கொழும்பு நகரில் மட்டும் 1.5 லட்சம் தமிழர்கள் இரவோடு இரவாக வீடு வாசல்களை இழந்து ஏதிரிகளாக வெளியேற்றப்பட்டார்கள். இந்த தாக்குதல்கள் தரிகட்டோ கண்மூடித்தனமாகவோ நடக்கவில்லை.

நன்கு திட்டமிட்டு வழிப்படுத்தப்பட்டவையாக மேற்கொள்ளப்பட்டன. தமிழர்களின் வாழ்விடங்கள், சொத்துக்கள், உடைமைகள் பற்றிய விவரங்கள் சிங்கள காடையர் கும்பல்களுக்கு அச்சொட்டாக விவரமாக வழங்கப்பட்டிருந்தன. அதை வைத்தே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஊழிக்கூத்தாய் பேயாட்டம் ஆடிய இந்த ஆடி கலவரம் ஆடி அடங்கிய போது அது ஏற்படுத்திய பேரழிவு மடைவாய் உடைத்து ஓடிய பெருவெள்ளம் போல தமிழ் தேசிய உணர்வை எங்கும் பிரவாகம் எடுக்கச் செய்தது. ஈழத் தமிழர்களின் உணர்வை தமிழ் தேசியம் பற்றி தெரியச் செய்தது. சிந்தையை எரிய வைத்தது இந்த இனக்கலவரம்தான். இந்த கலவரத்தின் விளைவைத்தான் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு மேல் இலங்கை தீவு இரத்த பேரழிவு பெரும் போராக எதிர்கொண்டது. கருப்பு ஜூலை இனக்கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டமை மூலம் சிங்கள இனவாத சக்திகள் தமிழ் தேசிய மறுமலர்ச்சியை தோற்றுவித்தார்கள். தனியரசு போராட்டத்துக்கான புறச்சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தார்கள். இந்த இனக்கலவரம் தமிழீழ மக்களது அரசியல் வரலாற்று பாதையை மாற்றியமைத்தது, புரட்டி போட்டது என்பது மறக்க முடியாத உண்மையாகும்.

2000 ஆண்டுக்கு பின் பிறந்த ஈழத்தமிழர்களில் 26 வயதுக்கும் அதற்கும் குறைந்த வயதுடையவர்கள், அதாவது 50% தமிழர்கள் இணைய தலைமுறையினர். எத்தனை தமிழர்களுக்கு ஜூலை கலவரத்தின் பாதிப்புகள் புரிய அதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடப்பாடு. இந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட அத்தனை அப்பாக்கள், அண்ணாக்கள் என்று சொல்லக்கூடிய மூத்தோர்கள் அத்தனை பேருக்கு உண்டு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க.

0: Keep listening to CMR Tamil HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா
3: 647-624-4165.
4: கேட்டுக்கொண்டே இருங்க, ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.

நேர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்பு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நாங்கள் எங்களது தொடர் நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து இணைந்திருப்போம்.

இந்திய அரசியல் வரலாற்றில். இந்திய தேசிய காங்கிரஸ் தொடக்கம், தற்போது கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி வரை பல்வேறு விதமான காலகட்டங்களில் பல போராட்டங்களை முன்னெடுத்து அந்த போராட்டங்கள் மூலம் தமது கட்சி மட்டுமல்ல மக்களை ஒன்றிணைக்கின்ற மிகப்பெரிய பணியில் ஈடுபட்டார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆரம்ப காலங்களில் போராட்டம் பலவற்றை முன்னெடுத்த போது காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு மக்கள் மத்தியில் கிடுகிடு என்று உயர்ந்தது. இன்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் செல்வாக்கு போராட்ட வாயிலாக அகில இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பரவலான கட்சியாக மாற்றப்பட்டிருப்பது போல, அந்த வேளையில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் போராட்டங்கள் இவ்வாறான மிகப்பெரிய செல்வாக்கையும் ஆதரவையும் மக்கள் செல்வாக்கையும் ஏற்படுத்தி கொடுத்தன.

1956 ஆம் ஆண்டின் மிக முக்கியமான மாநில மறுசீரமைப்பு சட்டம் என்பது இந்தியாவில் பிரதானமான சட்ட மூலமாக கருதப்பட்டது. இந்தியாவின் எல்லைகள் மாற்றி அமைக்கப்பட்டு 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டன. இன்று இந்தியாவில் 28 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் இருப்பது போல ஆரம்பத்தில் 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களாக உருவாக்கப்பட்டது. இந்த மறுசீரமைப்பின் கீழ்தான் மெட்ராஸ் மாகாணத்திலிருந்த மலபார் பகுதி கேரளாவுடனும் தெற்கு கனரா மைசூருடனும் இணைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் சென்னை மாகாணத்துடன் இணைந்திருந்தது. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தனது லட்சக்கணக்கான ஆதரவாளர்களுடன் பௌத்த மதத்திற்கு மாறுகின்றார். பல்வேறு 5-ஆண்டு திட்டங்கள் மூலம் ஜவஹர்லால் நேரு இந்திய பொருளாதாரத்தை பல்வேறு விதமான மாற்றங்களுடன் முன்னேற்றுவதற்கான கடப்பாட்டில் ஈடுபட்டார். அதேவேளை வெளிவிவகார நிலவரத்தில் அணிசேரா இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தில் இந்தியா தனது முதன்மை பங்கினை பாத்திரத்தை வகிக்க தொடங்கியது. பனிப்போர் உச்சகட்டத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா அல்லது சோவியத் யூனியன் ஆகிய 2 வல்லரசு முகாம்களிலும் சேராமல் இந்தியா நடுநிலை வகிக்கும் அணிசேரா கொள்கையை தீவிரமாக முன்னெடுக்கின்றது. அதேவேளை சுயஸ் கால்வாய் தேசியமயமாகிய போது ஏற்பட்ட சர்வதேச நெருக்கடியில் எகிப்தின் இறையாண்மைக்கு ஆதரவாக நேரு குரல் கொடுக்கின்றார். இது உலக அரங்கில் இந்தியாவின் நற்பெயரை உயர்த்தி நின்றது. ஆசியாவின் முதல் அணு உலை என்ற பெருமையை அப்சரா என்ற அணு உலை ஆகஸ்ட் 1956 பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் கட்டி முடிக்கப்படுகின்றது. இது இந்தியாவின் அறிவியல் வெளியுறவு தூதரக பலத்தை மேலும் அதிகரிக்கின்றது. டிசம்பர் 1956 பிரதமர் நேரு அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். அதிபர் ஜெனேசரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் பற்றி பேசுகின்றார்கள். இவ்வாறு ஒரு சோசலிச மாதிரி பொருளாதாரத்தை நோக்கியும் மொழிவாரி தேசிய ஒருங்கிணைப்பை நோக்கியும் இந்தியாவை வழிநடத்தி செல்லுகின்றது இந்திய தேசிய காங்கிரஸ்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.

நேர்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நாங்கள் இந்திய அரசியல் கட்சிகளின் தோற்றம், வரலாறு என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி வரையான ஒரு பார்வை இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் பல்வேறு விதமான மாற்றங்களை பற்றி, 1957 இரண்டாவது பொதுத் தேர்தல் இந்தியாவில் நடைபெற்று முடிகின்றது. பொதுத் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் 494 இடங்களில் 371 இடங்களை பெற்று வெற்றி பெறுகின்றது. அதேபோல் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்று வெற்றியை பதிவு செய்கின்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்ற இந்த வேளையில் இஎம்எஸ் நம்பூர்தி பாட் என்பவர் கேரளாவின் முதலமைச்சராக மாறுகின்றார். உலகிலேயே ஜனநாயக முறையில் தேர்தல் வழியாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் மாநிலமாக கேரள மாநிலம் அந்த வேளையில் வரலாற்று சாதனை படைத்திருந்தது.

நடைபெற்ற பொது தேர்தலை தொடர்ந்து ராஜேந்திர பிரசாத் மீண்டும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகின்றது. ஜனவரி 26 அன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் தனி அரசியலமைப்பு சட்டம் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வருகின்றது. அதேவேளை சுதந்திர இந்தியாவின் முதலாவது பெரிய அந்நிய செலாவணி மற்றும் கொடுப்பனவு சமநிலை நெருக்கடி ஏற்பட்ட ஒரு நிலையில் 5 திட்டம், கனரக தொழில்களுக்காக இயந்திரங்கள் பெருமளவில் இறக்குமதி செய்யப்படுகின்ற ஒரு அந்நிய செலாவணி தொடர்பான இழப்பை இருப்பை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கிய சம்பவங்கள் இடம்பெற்றன. இந்த நெருக்கடியை சமாளிக்க நேர் அரசாங்கம் ஆடம்பர பொருட்கள், நுகர்வோர் பொருட்கள் இறக்குமதியை முற்றிலுமாக தடை செய்கின்றது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் பாகிஸ்தான் காஷ்மீர் விவகாரத்தை மீண்டும் எழுப்பிய போது இந்தியாவுக்கு ஆதரவாக சோவியத் யூனியன் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி பாகிஸ்தானின் தீர்மானத்தை தடுக்கின்றது. இது இந்திய சோவியத் உறவின் மிக முக்கிய மைல்கல்லாக பின்னர் மாறுகிறது. அமெரிக்காவுடனான உறவில் உணவு தானிய உதவிக்காக இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் இந்தியாவின் நடுநிலையான அணிசேரா கொள்கையை அமெரிக்கா விமர்சிக்கின்றது. இருப்பினும் நேருவின் ராஜதந்திரத்தால் இருதரப்பு உறவுகளும் சமநிலையில் பேணப்படுகின்றன. போர்த்துகீசர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கோவா, டாமன், டயு ஆகிய பகுதிகளை இந்தியாவுடன் இணைப்பதற்கான உள்நாட்டு மற்றும் சர்வதேச அழுத்தம் மெல்ல தீவிரமடைகின்றது. எல்லையில் போர்த்துகீச படைகள் இந்திய சத்தியாகிரகிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பதட்டம் அதிகரிக்கின்றது. பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் இந்தியா எதிர்கொண்ட பல்வேறு விதமான உள்நாட்டு பிரச்சனைகள் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியவை. சுதந்திர இந்தியாவின் முதல் பெரிய நிதி ஊழலான முன்கிரா ஊழல் நாடாளுமன்றத்தில் பெரும் புயலை கிளப்புகிறது. LIC நிறுவனம் ஒரு தொழிலதிபர் நஷ்டத்தில் ஓடிய நிறுவன பங்குகளை வாங்கியதில் முறைகேடு நடந்தது அம்பலமாகிறது. இதன் விளைவாக நேருவின் நெருங்கிய சகாவின் நிதியமைச்சருமான DD கிருஷ்ணமாச்சாரி பிப்ரவரி 1958 தனது பதவியை ராஜினாமா செய்கின்றார். கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசு கொண்டு வந்த கல்வி சீர்திருத்த சட்டத்துக்கு எதிராக காங்கிரஸ், கத்தோலிக்க திருச்சபை மற்றும் நாயர் சமூக அமைப்புகள் இணைந்து மாபெரும் எதிர்ப்பு இயக்கத்தை தொடங்குகின்றார்கள். வடகிழக்கு மாநிலங்களான அசாம் மற்றும் நாகாலாந்து பகுதிகளில் தீவிரமடைந்த பிரிவினைவாத ஆயுத போராட்டங்களை ஒடுக்க இந்திய அரசு செப்டம்பர் 1958 சர்ச்சைக்குரிய ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகிறது. டாக்டர் அம்பேத்கரின் மறைவுக்கு பின் அவர் உருவாக்கிய இந்திய குடியரசுக் கட்சி மகாராஷ்டிரா மற்றும் வட இந்திய பகுதிகளில் தீவிர அரசியல் இயக்கமாக உருவெடுக்கின்றது. இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சியை தடுக்க ஆகஸ்ட் 1958 உலக வங்கியின் முயற்சியால் அமெரிக்கா, பிரிட்டன், மேற்கு ஜெர்மனி, ஜப்பான் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் இணைந்து எய்ட் இந்தியா கொன்சோர்டியம் என்ற அமைப்பை உருவாக்கி இந்தியாவுக்கு நிதியுதவி வழங்குகின்றார்கள். தொழில்துறை வளர்ச்சிக்கு தேவையான உயர்தர பொறியியலாளர்களை உருவாக்க யுனெஸ்கோ மற்றும் சோவியத் யூனியனின் உதவியுடன் இந்தியாவின் 2வது IIT பம்பாய் நிறுவப்படுகின்றது. இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இந்த ஆண்டு தோற்றுவிக்கப்படுகின்றது. 1958 அக்டோபரில் பாகிஸ்தானில் அதிபர் இஸ்கந்தர் மிர்ஷா மற்றும் ஜெனரல் அயூப்கான் ஆகியோர் இராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றுகின்றார்கள். இந்தியாவின் அண்டை நாட்டில் ஜனநாயக ஆட்சி கவிழ்ந்து இராணுவ ஆட்சி மலர்ந்தது. நேரு அரசாங்கத்திற்கு பெரும் வெளியுறவு மற்றும் பாதுகாப்புக்கு இது சவாலாக மாறுகிறது. இராணுவ புரட்சிக்கு சற்று முன்புதான் செப்டம்பர் 1958 பாகிஸ்தான் பிரதமர் பெரோஸ் கான் நூன் டெல்லி வருகின்றார். இரு நாடுகளுக்கும் இடையே இருந்த எல்லை பிரச்சனைகளை தீர்க்கவும் சிதறி கிடந்த பகுதிகளை பரிமாறிக்கொள்ளவும் நேரு நூன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகின்றது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு ஒரு சில மாதங்களில் பாகிஸ்தான் இராணுவ புரட்சி மூலம் ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெறுகின்றது. திபெத் பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்ததும் இந்திய எல்லையையொட்டி சீன சாலைகளை அமைத்ததும் இரு நாடுகளுக்கும் இடையே இரகசிய பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதுவே அடுத்த ஆண்டுகளில்
தலாய் லாமாவின் வருகைக்கும் போருக்கும் வழிவகுத்தது என்று சொல்வார்கள். செப்டம்பர் 1958 பிரதமர் நேரு மிக கடினமான மலைப்பாதைகள் வழியாக ஜாக் மாடுகளின் மீது பயணம் செய்து பூட்டானுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கின்றார். பூட்டானின் பாதுகாப்புக்கு இந்தியா இன்றும் துணையாக இருக்கும் என்பதை இமயமலை பிராந்தியத்தில் வைத்து உறுதியளிக்கின்றார் ஜவஹர்லால் நேரு. இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உருவாக்கப்பட்ட நேரு நூன் ஒப்பந்தத்தை தவிடு பொடியாக்குகிறது பாகிஸ்தானில் ஏற்பட்ட மிகப்பெரிய இராணுவ புரட்சி. 1958 ஏற்பட்ட இந்த இராணுவ புரட்சி ஒரு ஆரம்பமே அன்றி பாகிஸ்தானில் தொடர்ச்சியாக இவ்வாறு பல இராணுவ புரட்சிகள் மெல்ல மெல்ல அரங்கேற தொடங்குகின்றன.

0: தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

இவர்களை தொடர்ந்து இலங்கையின் அரசியல் கட்சிகளின் தோற்றம், அவற்றின் பல்வேறு விதமான மாற்றங்களும், தமிழர் தாயக பிரதேசத்தின் அவற்றின் பிரதிபலிப்புகளும் தொடர்புடன் இணைந்திருப்போம்.

சிங்களம் மட்டும் சட்டம் கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து 1957 பிப்ரவரி 4 திகதி அன்று இலங்கையின் சுதந்திர தினத்தை தமிழ் மக்கள் கரிநாளாக பிரகடனப்படுத்துகிறார்கள். தந்தை செல்வநாயகம் தலைமையிலான தமிழரசுக் கட்சி விடுத்த அழைப்பின் பேரில் வடகிழக்கில் முழுமையான ஹர்த்தால் மற்றும் கருப்பு கொடி போராட்டங்கள் நடத்தப்பட்டன. மொழி பிரச்சினையால் ஏற்பட்ட இனப்பதற்றத்தை தணிக்க பிரதமர் பண்டார் நாயக்கா மற்றும் செல்வநாயகம் ஆகியோருக்கிடையே வரலாற்று சிறப்புமிக்க பண்டா செல்வா ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இதன் மூலம் தமிழ் மொழிக்கு இணை மொழி அந்தஸ்து வழங்கவும் வடகிழக்கில் பிராந்திய சபைகளை உருவாக்கவும் இணக்கம் காணப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஜே.ஆர். ஜெயவர்த்தன தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி மாபெரும் எதிர்ப்பு பேரணியை நடத்துகிறது. அத்துடன் தீவிர சிங்கள பௌத்த துறவிகள் பிரதமரின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராடுகின்றார்கள். இந்த கடும் அழுத்தம் காரணமாக பண்டார் நாயக்கா தான் செய்த ஒப்பந்தத்தை பகிரங்கமாக கிழித்தறிந்து ரத்து செய்கின்றார். இது தமிழ் மக்கள் மத்தியில் ஏமாற்றத்தையும் பிற்கால பேரினவாத மோதல்களுக்கும் வழிவகுக்கின்றது. சுதந்திரத்துக்கு பின் இலங்கையின் வரவு செலவு திட்டத்தில் தொடர்ச்சியான வர்த்தக பற்றாக்குறை நிலவ முதன் முதலாக 1957 தான் தொடங்குகிறது. தேயிலை ரப்பர் ஆகியவற்றின் உலகளாவிய விலை வீழ்ச்சி மற்றும் இறக்குமதி அதிகரிப்பு காரணமாக நாட்டின் வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு கரைய தொடங்குகிறது. அரசாங்கம் தனியார் துறையின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி சுயசார்பு சோசியலிச பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது. போக்குவரத்து சேவைகள் மற்றும் துறைமுகங்களை தேசியமயமாக்குவதற்கான சட்டமூலங்கள் இந்த ஆண்டின் நாடாளுமன்றத்தில் இறுதி செய்யப்படுகின்றன. இடதுசாரி கட்சிகளின் ஆதரவுடன் கொழும்பு துறைமுகம் மற்றும் அரச நிறுவனங்களில் கணிசமான தொழிலாளர் வேலை நிறுத்தங்கள் நடைபெறுகின்றன. இது உற்பத்தியையும் நாட்டின் விநியோக சங்கிலியையும் வெகுவாக பாதித்தது. ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருந்தபோது மேற்கத்தேய சார்பு கொள்கையை உடைத்து தீவிர அணி

சீராக் கொள்கையை பின்பற்ற தொடங்குகின்றார் பண்டார் நாயக்க அரசாங்கம். 1957 சோவியத் ஒன்றியம் மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் முதன்முறையாக உத்தியோகபூர்வ ராஜதந்திர பொருளாதார கலாச்சார ஒப்பந்தங்களை இலங்கை அரசு செய்து கொள்கிறது. SWRD பண்டார் நாயக்காவின் சோசலிச சார்ந்த ஒரு கடைக்கண் பார்வைக்கு இது வித்திட்டது. கம்யூனிச நாடுகள் மீதான தடைகள் இலங்கையில் நீக்கப்படுகின்றன. சீன பிரதமர் ஜு என் லாய் 1957 ஜனவரியில் இலங்கைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்கின்றார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறது. 1947 பாதுகாப்பு உடன்படிக்கையின் கீழ் இலங்கையில் நீடித்த பிரித்தானியாவின் காலனித்துவ ஆதிக்கத்தின் கடைசி எச்சங்களாக திரிகோணமலை கடற்புரை தளம், கட்டுநாயக்கா விமானப்படை தளம் ஆகியவற்றிலிருந்து பிரித்தானிய படைகள் 1957 உத்தியோகபூர்வமாக வெளியேற்றப்பட்டு அவை இலங்கையிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. SWRD பண்டார் நாயக்காவின் காலத்தில் பண்டா செல்வா ஒப்பந்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த பண்டா செல்வா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு ஒரு சில மனுத்தியாளங்களிலேயே அது கிழித்தறியப்பட்ட வரலாறு இலங்கை தமிழர்கள் முகங்களில் மிகப்பெரிய கருப்பு பூசிய நாளாக மாறுகிறது.

1957 இழங்கப்பட்ட பண்டார் நாயக்கா செல்வநாயகம் ஒப்பந்தம் 58 மே மாதத்தில் உத்தியோகமாக கைவிடப்பட்டதை தொடர்ந்து நாட்டின் நிலைமைகள் மோசமடைய தொடங்குகின்றன. இலங்கை வரலாற்றின் முதலாவது நாடு தழுவிய இனக்கலவரம் 1958 மே 22 அன்று வெடிக்கின்றது. புலனறுவையில் தொடங்கி கொழும்பு, காலி, பதுளை மற்றும் மலேக பகுதிகளில் வரை தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள் பரவத் தொடங்குகின்றன. 1956 கல்லோயா படுகொலைகள் என்பது தமிழர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட முதலாவது பாரிய இனக்கலவரமாக பேசப்பட்ட அந்த நாட்கள் நகர்ந்தோடி 58 மே 22 அன்று புலனறுவையில் தொடங்கி கொழும்பு, காலி, பதுளை, மலையக பகுதிகள் வரை தமிழர்களுக்கு எதிராக வன்முறைகள் பரவிய இந்த சம்பவம் நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட துயர் வடுக்கள், பல்லாயிரக்கணக்கானோர் அகதிகளாக வடகிழக்குக்கு கப்பல்கள் மூலம் கொண்டுவரப்பட்ட அந்த சம்பவங்கள் இலங்கை வரலாற்றில் முதலாவது அவசரகால நிலைமை என்பதை பிரகடனப்படுத்த வழிவகுக்கிறது. நிலைமைகளை கட்டுப்படுத்த பிரதமர் SWRD பண்டார் நாயக்கா 1958 மே 27 அன்று நாடு தழுவிய அவசரகால நிலையை பிரகடனப்படுத்துகிறார். இந்த அவசரகால நிலை 58 தொடங்கி இன்று 2026 வரை இலங்கையின் ஒரு நீண்ட இனங்களுக்கிடையிலான ஒரு மிகப்பெரிய சுவராக அன்று தொடக்கம் இன்று வரை பேரினவாத அரசுகளால் கட்டியெழுப்பப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 58 மே 27 அன்று நாடு தழுவிய அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தி ஊடரங்கு உத்தரவை கொண்டு வந்து கடுமையான ஊடக தணிப்பு என்பது அமுல்படுத்தப்படுகின்றன. தந்தை செல்வநாயகம் உள்ளிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் அனைவரும் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார்கள். கலவரத்தின் பின் தமிழ் மக்களின் கோபத்தை தணிக்க 1958 ஆகஸ்ட் தமிழ் மொழி விசேட ஏற்பாடுகள் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது. இதன் மூலம் வடகிழக்கு மாகாணங்களில் கல்வி, நிர்வாகம், பொதுத் தேர்வுகளில் தமிழ் மொழியை பயன்படுத்துவதற்கு சில மட்டுப்படுத்தப்பட்ட உரிமைகள் வழங்கப்படுகின்றன. பண்டார் நாயக் அரசாங்கம் சோசியலிச பொருளாதார கொள்கையின் கீழ் இரு முக்கிய துறைகளாக இந்த துறைகளை அந்த ஆண்டிலே இலங்கையில் அறிமுகப்படுத்துகிறது. 1958 ஜனவரி 1 அன்று இலங்கை ஒட்டுமொத்த தனியார் பேருந்து சேவைகளும் தேசியமயமாக்கப்பட்டு இலங்கை மத்திய போக்குவரத்து சபை என்று சொல்லக்கூடிய CTP என்பது சிலோன் டிரான்ஸ்போர்ட் போர்ட் உருவாக்கப்படுகிறது. 1958 ஜூலையில் கொழும்பு துறைமுகத்தின் செயல்பாடுகள் அரச கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு துறைமுக கூட்டு தாபனம் என்பது அமைக்கப்படுகிறது. விவசாயத்துறையில் மாபெரும் சீர்திருத்தமாக இடதுசாரி அமைச்சர் பிலிப் குணவர்த்தனவினால் இந்த சட்டம் ஒன்று கொண்டு வரப்படுகிறது. நிலப்பிரபுக்களின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி குத்தகை விவசாயிகளுக்கு நிலத்தின் மீதான நிரந்தர உரிமையையும் நியாயமான வாரத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு சட்டம் டடி லேண்ட் ஆக்ட் 1958 என்பது கொண்டு வரப்படுகின்றது. தொடர்ச்சியான தொழிற்சங்க வேலை நிறுத்தங்கள், இனக்கலவரங்கள் என்பனவற்றினால் ஏற்பட்ட முடக்கம் தேயிலை ஏற்றுமதியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. வெளிநாட்டு சொத்துக்கள் வேகமாக கரிய தொடங்கின. அத்துடன் வெளிநாட்டு கடன் சுமையும் அதிகரித்தது. இலங்கை உலக வல்லரசுகளின் போட்டிகளில் சிக்காமல் சோசலிச மற்றும் மேற்கத்திய நாடுகளுடன் சமநிலையிலான உறவை பேணுகின்ற வகையில் அணிசேரா கொள்கையை தீவிரமாக முன்னெடுக்க தொடங்கியது. முன்னெடுத்தது மட்டுமல்ல, அதன் பாதையில் பயணிக்கவும் ஆரம்பித்தது. இலங்கை அரசாங்கம் சோவியத் ஒன்றியத்துடன் வரலாற்று சிறப்புமிக்க பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கையை செய்து கொண்ட போதும் அணிசேரா நாடு என்ற அந்த முத்திரையை தன்னகத்தே குத்தி கொண்டது. இதன் மூலம் இலங்கையின் இரும்பு, எஃகு, டயர் தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கு சோவியத் ரஷ்யா நிதி உதவி வழங்குவதற்கு ஒப்புக்கொள்கின்றது. உள்நாட்டில் வெடித்த இனக்கலவரம் மற்றும் ஊடக தணிக்கை காரணமாக சர்வதேச அரங்கில் இலங்கையின் நட்பெயருக்கு பெரும் களங்கம் ஏற்பட தொடங்கியது என்றால்
அது 1958 SWRD பண்டார் நாயக்கா உருவாக்கிய அந்த சட்டங்கள் காரணம் என்றால் அது மிகையல்ல. இலங்கையின் மனித உரிமை மீறல்களை கடுமையாக உலகம் விமர்சிக்க தொடங்கிய காலம் இந்த காலமாகும்.

0: உலகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: Everything okay, no problem and it's nam
3: bar kalam closing that adikira nadi
4: customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155, 416-268-0155.
2: Last minute left. Closing day, the brothers, Chellathukku thanks.
3: Chellam illa dad, Selvam.
2: Sari, sari.
5: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் 8 மணி வரை நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-2222. அடுத்து வரும் ஒரு எங்களது தொடர் நிகழ்ச்சியுடன் நாங்கள் நேர்களை இணைக்க இருக்கின்றோம். இப்பொழுது அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தரும் பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியில் நிறைவு நிகழ்ச்சியாக நாங்கள் ஜார்ஜ் வாஷிங்டன் முதல் டொனால்ட் ட்ரம்பரை தொடருடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இன்றைய நாளில் ஜூலை கலவரம் பற்றி சில செய்திகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டதால் கொஞ்சம் எங்களது நிகழ்ச்சியை நீடிப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது.

பரக் ஒபாமாவின் ஆட்சி காலத்தில் மலிவு விலை மருத்துவ பாதுகாப்பு சட்டம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் நிறைவேற்றப்படுகின்றது. இது மில்லியன் கணக்கான ஏழை அமெரிக்க மக்களுக்கு மருத்துவ காப்பீடு கிடைக்க வழி செய்கிறது. ஒபாமா கேர் சட்டம் மற்றும் அரசின் மிதமிஞ்சிய பொருளாதார செலவுகளுக்கு எதிராக டி பார்ட்டி என்ற வலதுசாரி பழமைவாத இயக்கம் தீவிரமடைகிறது. இதன் விளைவாக நவம்பர் 2010 இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சி பிரதிநிதிகள் சபையில் மிகப்பெரிய பெரும்பான்மையை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கின்றது. பிரதிநிதிகள் சபை குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டிற்கும் செனட் சபை ஜனநாயக கட்சியின் கட்டுப்பாட்டிற்கும் சென்றதால் ஒபாமா நிர்வாகத்தின் அடுத்த கட்ட சட்டங்களை நிறைவேற்றுவதில் கடுமையான அரசியல் முடக்கம் ஏற்படுகிறது. அமெரிக்க இராணுவத்தில் ஓரின செயற்கையாளர்கள் தங்களின் அடையாளத்தை மறைக்காமல் அதிகாரபூர்வமாக பணியாற்ற அனுமதிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க சட்ட நீக்கத்திற்கு ஒபாமா டிசம்பர் 2007 தொடக்கம் 2010 ஒப்புதல் அளிக்கின்றார். 2009 முடிவுக்கு வந்த பொருளாதார பெருமந்தத்திற்கு பிறகு அமெரிக்க பொருளாதாரம் 2010 மெதுவாக மீளத் தொடங்கியது. எனினும் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை நிலையில் பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தவில்லை. 2008 நிதி நெருக்கடி மீண்டும் ஏற்படுவதை தடுக்க வால் ஸ்ட்ரீட் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் கடுமையான டாட் ஃபிராங்க் சட்டம் 2010 ஜூலையில் கொண்டு வரப்படுகின்றது. பொருளாதார வளர்ச்சி மெதுவாக இருந்ததால் 2010 முழுவதும் அமெரிக்காவின் வேலையின்மை விகிதம் 9.5 முதல் 9.9 வரை மிக அதிகமாக நீடித்தது. 2010 ஏப்ரலில் உலகளாவிய ரீதியில் பேசப்பட்ட மெக்சிகோ வளைகுடா டீப் வாட்டர் ஹொரைசன் எண்ணெய் கசிவு விபத்து அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான சுற்றுப்புறச் சூழல் மற்றும் பொருளாதார பேரழிவாக மாறுகிறது. இது கடலோரப் பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை பெருமளவு பாதிக்கின்றது. 2010 ஆகஸ்ட் ஈராக்கில் அமெரிக்க படைகளின் அதிகாரபூர்வ போர் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்ததாக ஒபாமா அறிவித்தாலும் அங்கிருந்து அமெரிக்க படைகளின் எண்ணிக்கை 50,000 குறைக்கப்பட்டாலும் ஈராக் இராணுவத்திற்கு பயிற்சி அளிக்கும் பணி மட்டும் தொடர்கின்றது. 2009 இறுதியில் ஒபாமா உத்தரவிட்ட 30,000 கூடுதல் படை வீரர்கள் 2010 ஆப்கானிஸ்தானை வந்தடைகின்றார்கள். இதனால் தலிபான்களுக்கு எதிரான போரில் தீவிரம் மற்றும் அமெரிக்க வீரர்களின் உயிரிழப்புகள் இந்த ஆண்டிலும் நீடித்தன. அமெரிக்காவின் பல்லாயிரக்கணக்கான ரகசிய ராஜதந்திர ஆவணங்கள் மற்றும் இராணுவ கோப்புகளை விக்கிலீக்ஸ் தளம் இணையத்தில் கசியவிட்ட ஒரு சம்பவமும் பரக் ஒபாமா ஆட்சி காலத்தில் இடம்பெற்றது. இது சர்வதேச அரங்கில் அமெரிக்காவின் வெளிவிவகார உறவுகளுக்கு பெரும் சர்ம சங்கடத்தையும் சவாலையும் ஏற்படுத்துகிறது. அமெரிக்க மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் தங்களிடம் உள்ள அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தத்தில் அதிபர் ஒபாமாவும் ரஷ்ய அதிபர் டிமிட்ரி மெத்வாவும் கையெழுத்திடுகின்றார்கள். ரெண்டாயிரத்தி 2010 தேர்தலில் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதிகள் சபையை குடியரசுக் கட்சி கைப்பற்றியதால் அதிபர் ஒபாமாவுக்கு நாடாளுமன்றத்துக்கும் இடையே கடுமையான அதிகார போட்டி ஏற்படுகிறது. இதனால் புதிய உள்நாட்டு சட்டங்களை கொண்டு வருவது முடங்குகிறது. அமெரிக்க அரசு வாங்கும் கடனுக்காக உச்சவரம்பை உயர்த்துவது அதேபோல் உயர்த்துவது தொடர்பாக இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் கடுமையான மோதல்கள் ஆரம்பமாகின்றன. இது அமெரிக்க அரசியல் வரலாற்றில் ஒரு புதுமையான விடயமல்ல. இதன் விளைவாக அமெரிக்க வரலாற்றிலேயே முதன்முறையாக அதன் கடன் தகுதி மதிப்பீட்டை கிரெடிட் ரேட்டிங் S&P நிறுவனம் ரிபிளே என்ற உச்ச நிலையிலிருந்து AA+ ஆக குறைத்தது. செப்டம்பர் 2011 நியூயார்க்கில் தொடங்கிய இந்த மக்கள் போராட்டம் அமெரிக்காவின் ஒருவித மாபெரும் பணக்காரர்களுக்கும் 99% சாதாரண மக்களுக்கும் இடையே உள்ள பொருளாதார சமத்துவமின்மையை கண்டித்து நாடு முழுவதும் பெரும் அலையை ஏற்படுத்துகின்றது. வால் ஸ்ட்ரீட்டை ஆக்கிரமிப்போம் என்ற போராட்டம். அமெரிக்க பொருளாதாரம் 2008 பெருமந்தத்திலிருந்து மீள மிகவும் தடுமாறுகிறது. நுகர்வோர் நம்பிக்கை மற்றும் வீட்டு வசதி சந்தை நிலைமை ஆகியவை தொடர்ந்து மந்தமாக இருந்தன. 2011 தொடக்கத்தில் 9% அதிகமாக இருந்த வேலையின்மை விகிதம் ஆண்டின் இறுதியில் 8.5%
சற்றே குறைந்ததெனினும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஒபாமா நிர்வாகத்துக்கு பெரும் சவாலாக நீடித்தது. உலகளாவிய அரசியல் பதட்டங்களால் கச்சா எண்ணெய் விலை பெரலுக்கு 100 அமெரிக்க டாலரை தாண்டுகிறது. இது அமெரிக்க நுகர்வோரின் அன்றாட செலவுகளை அதிகரிக்க தொடங்குகிறது. 2011 மே 2 அன்று அமெரிக்க கடற்படையின் சிறப்பு பிரிவினர் பாகிஸ்தானின் அப்தாபாத் நகரின் ரகசிய தாக்குதல் நடத்தி செப்டம்பர் 11 தாக்குதலின் சூத்திரதாரியாக விளங்கிய அல் கொய்தா தலைவர் ஒசாமா பின் லாடனை சுட்டுக் கொள்கின்றார்கள். இது அதிபர் ஒபாமாவின் மிகப்பெரிய இராணுவ மற்றும் அரசியல் சாதனையாக அந்த வேளையில் பேசப்பட்டது. அதேவேளை மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க நாடுகளில் டியூனீசியா, எகிப்து, லிபியா போன்ற இடங்களில் வெடித்த மக்கள் புரட்சிகளை அமெரிக்கா உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியது. லிபியாவில் அதிபர் முமர் கடாபியின் ஆட்சி வீழ்த்தப்பட்ட நேட்டோ இராணுவ நடவடிக்கையில் அமெரிக்கா முக்கிய பங்கு வகிக்க தொடங்குகின்றது. அரபு வசந்தம் என்று அழைக்கப்படுகின்ற மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்பட்ட இவ்வாறான மக்கள் போராட்டங்களில் அமெரிக்கா கடைக்கண் பார்வை இருந்ததென்றால் அது மறைப்பதற்கோ மறுப்பதற்கோ இல்லை. ரெண்டாயிரத்தி 2011 அமெரிக்காவின் இறுதிப்படை பிரிவு ஈராக்கிலிருந்து முழுமையாக வெளியேறுகிறது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் நீடித்த ஈராக் போரை அமெரிக்கா அதிகாரபூர்வமாக முடிவுக்கு கொண்டு வருகிறது. பராக் ஒபாமா காலத்தில் ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்பு பொறுப்புகளை உள்ளூர் ராணுவத்திடம் ஒப்படைத்துவிட்டு அமெரிக்க படைகளை படிப்படியாக திரும்பப் பெறும் திட்டத்தை பராக் ஒபாமா ஜனாதிபதி அவர்கள் இவ்வாண்டில் தொடங்குகின்றார்.

நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ். இதுவரை நேர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தரும் பல்சுகை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். தொடர்ந்து நேர்கள் 8 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6644-2222.

0: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rogue 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நிகழ்ச்சியில் இப்பொழுது இந்த மனத்தியாரத்தின் முதலாவது நேரம் இணைக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் எஸ் எஸ் வாசன்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் போன் நகரில் இருந்து ஜீவன்.
0: ஜீவன், இன்றைக்கு தான் இணையறீங்க இந்த வானொலியில?
1: சில சில சந்தர்ப்பங்கள்ல முன்பு நினைக்கிறேன், உங்களோட நிகழ்ச்சியில் இன்றைக்கு தான் முதன் முதல் நினைக்கிறேன்.
0: நன்றி, நன்றி, சந்தோஷம் இணைகிறது, சந்தோஷம். ஜீவன், என்ன பாடல் குழந்தைகள்?
1: நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து மனம் விரும்புகிறே உன்னை. இந்த சூர்யாண்ட பிறந்த நாள் தானே, சிறப்பான பாடலாக அமையும் நினைக்கிறேன். மற்றும் இன்று உங்களுடைய நிகழ்ச்சியை ஆவலவுடன் கேட்டுக்கொண்டிருந்தேன். பல தெரிந்த தெரியாத விடயங்களை தொடர்பாக, ஆடி கிழவரன் தொடர்பாக தொகுத்து வழங்கினீர்கள். அத்தோடு அமெரிக்க ஜனாதிபதிகள் சார்பில் ஒபாமாவின் காலகட்டத்தில் நடந்த முக்கிய சிறப்பம்சமான விடயங்களை தெரியப்படுத்தினீர்கள். தொடர்ந்தும் இது போன்ற தகவல்களை எமது இளைய சமுதாயத்துக்கு தொடர்ந்து வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பாடலை கேட்க விரும்புகிறேன்.
0: ஜீவனுக்கு அந்த உலக நடப்புகள் அதிகம் தெரிவது உங்களோட அந்த பேச்சில் தெரியுது, நீங்கள் தர்ற அந்த ஃபீட்பேக்ல தெரியுது நிறைய விஷயம்.
1: நான் கல்லூரி காலங்களில் எனக்கு அது சம்பந்தமாக அறிய வேண்டும் என்ற ஆசை. இப்போதும் நேரம் கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் அதை கேட்டு அறிந்து கொள்கிறேன்.
0: உண்மையில் அந்த என்ன சொல்றது, அந்த தேனீக்கள் எல்லாம் ஒரு ஒரு தேன் கூட்டை மொய்க்கிறதுக்கு காரணம் அந்த தேனீக்களுக்கு தேனில் இருக்கக்கூடிய விருப்பம். அதே போல் நேயர்கள் வந்து ஒரு விடயத்தை கூர்ந்து கவனித்து பேசி அதை பற்றி ஒரு ஃபீட்பேக் தர்றேன், அவர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு ஆர்வம் தான்.
1: நிச்சயமாக
0: சாதாரண அது உங்கள்ட்ட நிறைய இருப்பது தெரிகிறது உங்களது பேச்சில். ஜீவன், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நல்ல பாடல் தெரிவு, அந்த பாடல் ஒலிக்கின்றது. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி வாசன் அவர்களே.

0: Keep listening to CMR Tamil HD.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.

0: நேர்களே, ஒளித்தோ இந்த நேருக்கு நேர் திரைப்படத்தில் ஹரிணி பாடிய தேவாவின் இசையில் தேவா ஒரு மாயா மாளவ கௌல ராகத்தில் மிட்டமை தந்த ஜீவன் விருப்ப பாடலை தொடர்ந்து புதிதாக எங்களது நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்ட நேர் ஜீவனின் விருப்பத்தில் அந்த பாடல் ஒளித்தோய்ந்தது. அந்த பாடலை தொடர்ந்து இப்பொழுது அடுத்த நேரே நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். எப்படி நலமா இருக்கீங்களோ?
0: ஓ, நலம் ஜியா, நன்றி. நீங்கள் எப்படி?
1: ஓ, நல்ல. சும்மா ஒரு நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு வந்தோம், அருமையாக இருந்தது. சிறப்பு சிறப்பு. இன்னைக்கு நான் நினைச்சேன் பக்கத்து நாட்டு ட்ரம்மைய அந்த நிகழ்ச்சி வராதுன்னு பார்த்தேன், அதில் நேரம் தாண்டிட்டேன்னா. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் மீறி கொண்டாந்துட்டீங்க.
0: எனக்கு
1: பாடல் வந்து திருப்பதி திரைப்படத்துல இருந்து கீரவிதிப்போம் வாடா கோமாளி.
0: நல்ல பண்பு ஜெயா, நீங்கள் பழைய நேயர்களையும் அரவணைத்து புதிதாக வருகிற நேர்களையும் கேட்டு அவர்களை அரவணைக்கிற நல்ல பண்பு.
1: நன்றி
0: ஜெயா, பாடல் ஒலிக்கிறது.
1: நன்றி.

0: அன்னைக்கு என்னடி?
1: அந்த பாடல் நோர்வேஜியா விருப்பத்தில் திருப்பதி திரைப்படத்திலிருந்து புஷ்பமேனன் குப்புசாமி ரோஸ்மி ரேஸ்மி ஆகியோரது குரல்களில் ஒலித்தோ. இந்த நேரம் 7:41 நேர்கள் சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேர் விருப்ப பாடலுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை தொடர்ச்சியாக இணைக்க இருக்கின்றோம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் இனியம்மா, மாலை வணக்கம். நான் ஸ்ரீராம் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க வாசன்?
0: ஓ மாலை வணக்கம் ஸ்ரீராம், நலம் நன்றி. நீங்கள் நலம் தானே?
1: வரும் வாய் வார்த்தை காய்ச்சொல்லே ஒரு வானலை ஒரு கொழிப்பு காய்ச்சொல்லை உண்மையிலே அது உங்களோட நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அபிமானம் இருக்கிறது. அதனாலதான் அந்த அந்த தேடல் இருக்கிறபடியாதான் நாங்கள் வருகிறோம்.
0: தெரியும் தெரியும்.
1: அறிந்த மரியாமலும் அந்த ஒரு வாரமும் அது நிகழ்ச்சியை நகர்த்துறது அதை கேட்கிறக்கன்றே இங்க நிறைய நேர்கள் இருக்கிறார்கள். இந்த இருக்கிறார்கள் இங்க வெறும் வெறுமனா கனடா போன்ற நாடுகள்ல மட்டுமல்ல புற நாடுகளிலும் நிறைய பெருக்கணும். ஐரோப்பா நாடுகள் மற்றும் அமெரிக்கா கண்டத்தில் உள்ளவர்கள் மற்றும் இலங்கை இந்தியாவும் கேட்கறதுக்கு இருக்கிறார்கள். ஏனென்றால் இப்ப அங்க விடிகாலை விடிகாலையில வந்து வானொலி வானொலி கேட்கிற பொழுது இந்த நிகழ்ச்சியில் அங்க ஒரு சிறப்பு கொடுக்கிறது. சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்களை தொடரட்டும். எனக்கு இந்த ஆதவன் படத்துல இருந்து ஒரு நல்ல பாடல், ஏனென்றா அன்றைக்கு சூர்யா அவருடைய எம்எல்ஏ அவர்கள் எனக்கு விருப்பம். நான் நட்சத்திரங்களை வாழ்த்த விரும்புவதில்லை, ஆனா வாழ்த்துவதற்கு தப்பு என்ற வானிலையில வந்து வாழ்த்துவதில்லை. ஆனாலும் எனக்கு அந்த மனசு கேட்கையில அதுக்கு ஒரு பாடலை கேட்கணும்.
0: சூர்யாவை எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த பண்புகள் அவர்கள் இந்த சில சமூக சேவைகள் என்று பல விஷயங்கள் இருக்கு.
1: ஆமா ஆமா ஆமா.
0: நன்றி நன்றி ஸ்ரீராம், நிகழ்ச்சி அணிந்து கொண்ட மிக்க நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: ரமேஷ் எப்படி இருக்கீங்க?
0: நலம் ரமேஷ், நன்றி. நீங்கள் எப்படி?
2: நான் அதே நலம், நன்றி கேட்டதற்கு. பாடல் வந்து காவல் கீதம் நினைக்கிறேன். சொக்கனுக்கு வாய்ச்ச சுந்தரியேங்கிற பாடலை போடுங்க.
0: சொக்கனுக்கு வாய்ச்ச சுந்தரியே.
2: நம்ம சுந்தரி மந்திரிச்சுக்கிட்டே வருது பாடல் என்ன பண்ணது இந்த பாட்டு போட
0: பக்கத்துல என்ன சொக்கனுக்கு பக்கத்துல சுந்தரி நடக்கிறா
2: உங்களோட
0: நடக்கிறது தெரியுது உங்களோட கதையில. நன்றி நன்றி
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: மாலை வணக்கம் வாசன். சாரா
0: சாரா மாலை வணக்கம்.
3: இப்படி இருக்கிறீங்க? நல்லா நல்லா இருந்தது. நிகழ்ச்சியா கேட்டுக்கொண்டே இருந்தோம். நல்லா இருந்தது. தேடலும் அறிந்து மரியாதையும் தேடலும் தேடலும் ஆனா ஆனா ஆனா ஆனா தேனா தேயண்ணா.
0: சரி என்ன
3: பாடல் வந்து எனக்கு நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் வந்த பாட்டு.
0: நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும். சரி நன்றி அந்த பாடல் ஒலிக்கும்.
3: நன்றி நன்றி
0: நன்றி சாரா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் வாசன். நான் முறையன்.
0: முறையன் வணக்கம்.
4: பாருங்கள் எப்படி நலமா இருக்கிறீங்களோ.
0: ஓ நலம். நீங்கள் எப்படி?
4: ஓ நலமா இருக்கிறோம்.
0: சரி.
4: எனக்கு உங்களோட நிகழ்ச்சியை கேட்க முடியாம போயிட்டது. அடுத்த நிகழ்ச்சியா விட்ட வந்து கேட்போம். எனக்கு வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் அந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
0: சரி
4: நன்றி.
0: நன்றி முறையன். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் பாசன். தேவகுமார் நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் தேவகுமார் நன்றி. நீங்கள் எப்படி? நலமா
5: நலமா இருக்கின்றோம். அருமையான நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி தொகுப்பு. அவ்வளவுத்துக்கும் இந்த ஆதி முதல் அந்தாதி வரை கொண்டாடுற மாதிரி அந்த பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஆரம்ப கால இந்த நாட்டு நிகழ்வுகள் இனக்கலவரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வந்தீங்க. எனக்கும் இன்றைக்கு மண்டாடி படத்திலிருந்து மண்டாடி மண்டாடி மாதிரி அந்த அந்த ஜூலை படுகொலை இன்றைக்கு நினைவு சின்ன நாடு 43rd வருடம். ஆமாம் அதை நினைவு கொண்டு இந்த பாடலை கேட்போம். மண்டாடி மண்டாடி இந்த பாடல்.
0: நன்றி தேவகுமார். நன்றி
5: நன்றி நன்றி. வாய்ப்பு
0: நேரம் 7:46. நேர்களது விருப்ப பாடல்கள் இந்த மத்தியாலத்தில் மொழிக்கும். அடுத்து வருகின்ற நீல் பதில் சொல் நிகழ்ச்சியின் இடையே மொழிக்கும். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள்.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில்.

அந்த பாடல் ஆதவன் திரைப்படத்தில் கார்த்தி ஹரிணி ஆகியோரது குரல்களில் ஸ்ரீராம். விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 7:52 நேர்கள் CMR தமிழ் ST இன் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

0: அந்த பாடல் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் குரலில். இந்த வேளையில் சாரா விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 7:57 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் 8 வரை நேர்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகளிலாம். தொடர்ந்து 8 தொடக்கம் 9 வரை நீல் பதில் சொல் நிகழ்ச்சி உங்கள் மனம் விரும்பிய நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நீல் பதில் சொல் நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

நேரம் இப்பொழுது 7:59 நேர்கள். சுயமார் தமிழிஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் தற்போது தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்த கல்வித்துறை சீர்திருத்தங்கள் மற்றும் நீட் வினாத்தாழ்வு கசிவு விவகாரத்தில் தீவிர நடவடிக்கை கோரி கடந்த 26 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலரும் கல்வியாளருமான சோனம் வங்காஸ்க் தனது போராட்டத்தை முடித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய அமைச்சர்கள் JP நட்டா மற்றும் ஜிதேந்திரா சிங் ஆகியோர் நேரில் சென்று மத்திய அரசு தரப்பில் உரிய உறுதிமொழி வழங்கியதை அடுத்து இதனை ஏற்றுக்கொண்ட வங்காசுக் அவர்கள் வழங்கிய பழச்சாறை அறிந்து உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டதாக சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியாக தற்போது டெல்லியில் பல்வேறு விதமான போராட்டங்கள் இடம்பெற்று வரும் வகையில் இவரது உண்ணாவிரத போராட்டமும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவரது உண்ணாவிரத போராட்டம் இப்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது. அதேவேளை தான் கடும் இந்த வினாத்தால் கசிவுக்கு எதிராக மேலும் கடும் நடவடிக்கை எடுப்ப இருப்பதாக அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் எடுத்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்ற செய்திகளை நாங்கள் ஆரம்பத்தில் தந்திருந்தோம். பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு மத்தியில் இப்போது நீட் தேர்வு தொடர்பாகவும் பல்வேறு விதமான இந்த போராட்டங்கள் தொடர்பாகவும் மத்திய அரசு மிக கடினமான பல்வேறு விதமான சவால்களை சந்தித்து வந்திருந்த வேளையில் இந்த முடிவுகளை இப்போது பிரதமர் நரேந்திர மோடி போராட்டக்காரர்களது வேண்டுகோளை செவிமடுத்து அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் முடிவுகளை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த முடிவுகள் சாதகமாக அமைகின்றதா போராட்டக்காரர்களுக்கு, அல்லது அவர்களை இன்னும் சீண்டுகின்ற முடிவுகளாக இருக்கப் போகின்றதா என்பதை வருகின்ற வாரங்களில் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போது ஜனநாயகன் என்ற அந்த திரைப்படம் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் வெளிவந்து பல ரசிகர்களது ஆவலை பெருமளவு பூர்த்தி செய்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் பற்றி பல்வேறு விமர்சனங்கள், சரியான வாத பிரதிவாதங்கள், விமர்சனங்கள், நேர்மறையான விமர்சனங்கள் என்று பல விமர்சனங்கள் இப்போது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. திரைப்படத்தை பார்க்கக்கூடிய அல்லது பார்க்க ஆர்வமாக இருக்கின்ற நேர்களுக்கு பல்வேறு விதமான இந்த திரைப்படம் பற்றிய சம்பவங்கள், திரைப்படம் பற்றிய பின்னணிகள் என்பது தொடர்பில் நாங்கள் வருகின்ற வாரங்களில் பல தகவல்களை வழங்க இருக்கின்றோம். நேரம் சரியாக 8:01. இந்த வேளையில் நாங்கள் சிஎம்ஆர் தமிழ் HTயின் மனுத்தியாள செய்திகளுடன் இணைந்திருப்போம். மனுத்தியாள செய்திகளை தொடர்ந்து நீல்பல்